0: கொடுங்க வாரம். ஆ நீங்கள் செய்தியை கொடுங்க, நீங்கள் செய்தியை கொடுங்க பாஸ்.
1: எனக்கே இல்ல பரவாயில்ல, ஒரு சிறிய ஜபத்தோட ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைந்து கொள்ள இந்த இன்டர்நெட்ல நீர் செய்த உதவிக்காய் கோடான ஓடி தோற்றம் அடவரண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நீர் கொடுத்த தயவுக்காக கோடான கோடி தோஸ்ரம் தோஸ்ரம் தோஸ்ரம் சுவாமி. தமிழத்திலே கையிட்டு செய்கின்ற ஒவ்வொருவரையும் சுவாமி உமது பாத்திர வைக்கிறேன். ஆசீர்வதிங்க, உங்களுடைய பக்தனாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ சுவாமி இந்த காரியங்களை என்னால் செய்ய எங்களால் செய்ய முடியாது. எனவே இந்த நாளிலும் என்னை அழைத்து அவர்களோடு இணைத்துக் கொண்ட மூத்த ஊழியராகியது மகேந்திரன் ஐயாவை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பவனமாக கூப்பிட்டு அவர்களோடு இந்த இன்டர்நெட்லே சேர செய்கின்றதற்காக கோடான கோடி தோஷம் சுவாமி. அதனமாக சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய ஒவ்வொரு இனத்தாரையும் ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊழியகாரிகளும் அவர்கள் கையோடு இணைந்து இந்த காரியத்தை செய்ய முன்னிற்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இயற்கை செயற்கைகளுடன் ஆசா மோசங்கள் ஒன்றும் அடவரே இன்றைய நாளில் தடை செய்யாதபடி சுவாமி உமது ஆசீர்வாதங்களினாலே இன்றைக்கும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயா கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி இந்த வழியில கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. அவனமாக அடியானோடு இன்றைய தினம் இடைப்பட்ட வார்த்தை பல மடங்கு ஆசீர்வாதங்கள் என்பதை பற்றி குறித்து பேசப் போகின்றேன். ஆவியானவர் அடியானை பிளவுபடுத்துகிறோம், அதாவது ட்ரிமாண்டஸ் பிளெஸிங்ஸ். அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமே ஆனால் அவைகளை எண்ண என்று சொல்லி பெண்பாபனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாக இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இவ்வளமாக எழுதப்பட்டு இருக்கின்றது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பல ஆயிரம் மடங்காய் கருக செய்கிறவர், கையின் பிரயாசங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய முயற்சிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார், நித்தியத்துக்குரிய சுதந்திரங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பார். சிருஷ்டிப்பின் வேலையை கர்த்தர் முடித்த உடனே முதலில் செய்தது ஆபிரகாம் ஏவாளையும் ஆசீர்வதித்ததுதான். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீ பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஈடுபடுத்தி சமுத்திரத்தின் மாம்சம் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதையும் ஆதியாகமும் 1வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அவர் இரண்டு பேராக சிருஷ்டித்த மனித குலம் இன்றைக்கு 600 கோடியை தாண்டி இருக்கிறது என்று சொல்லலாம். எத்தனை மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது என்பதையும் வேதம் குறிப்பிடுகிறது. எண்ணாகமும் 24வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே கர்த்தர்தம் ஜனங்களை பார்க்கும் பொழுது மனது குருகி ஆசீர்வதிக்கின்றார். அவர் நம்மின் மேல் வைத்த தயவு பெரியது, ஆருண்யம் பெரியது. அதே நேரம் நிபந்தனைகளோடு கூடிய ஆசீர்வாதம் இருக்கின்றது. இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பே ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்போது சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று உபாகமம் 28 அதிகாரத்தில் 1-2 வசனங்களிலே வாசிக்கின்றோம். இந்த அதிகாரத்தின் நிபந்தனைகளையோடு எத்தனை அருமையான மேன்மையான ஆசீர்வாதங்கள் அடுக்கடுக்காக இருக்கின்றது. அப்புறம் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது கூட கர்த்தர் அவனை 3 விதங்களிலே ஆசீர்வதித்து, 1, கடற்கரை மணலை போல உன நான் ஆசீர்வதிப்பேன், 2, பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், 3, வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்படி இன்றைக்கு ஆபிராமின் சந்ததியை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமே இல்லை, வறுமைக்குள்ளும் தரித்திரத்துக்குள்ளும் போய்கொண்டே இருக்கிறார்கள், தாங்க முடியாத கடன் பிரச்சனைகள் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் மற்றவர்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எங்களினத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், நாங்கள் வறுமையிலே அடிமைப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்று துக்கத்தோடு அழுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்போதலர் 10:34 ஒருவருக்கு செழுமையை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு ஒரு வறுமையை கொடுக்கிறவர் அவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தால் ஏதோ ஒரு விதத்தில அவர்கள் ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்தி இருக்கிறதையும் தடை பண்ணி இருக்கிறதையும் நாங்கள் காண முடியும். அவர்களுடைய அபிவிசுவாசம், அவர்களுக்கு ஜெபிக்காத நிலைமை, கர்த்தரை கனப்படுத்தாத சுவாபம், கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க பிரியம் இல்லாத மன மந்த நிலை, மற்றவர்கள் மேல் பொறாமை, எரிச்சல், கசப்பு, இவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்கு தடையாகவே நிற்கின்றன. இன்றைக்கு வேதத்திலிருந்து பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றவர்களையும் ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன என்பதையும் நாங்கள் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக 2 டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். எலியா விடுதலை ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படியாக வேண்டுகின்றேன் என்றான் என்று 2 Kings 2:3 வாசிக்கின்றோம். இரட்டிப்பான வரம், இதுதான் எலிசாவினுடைய விருப்பம். எனக்கு ஆவியின் வரம் 2 வேண்டும் என்று வாஞ்சையும் தாகவுமாக இருந்தார். அதைத்தான் விடாப்பிடியாக எலியாவிடத்தில் அவர் கேட்டார். ஆவியின் வரங்கள் இருந்தால்தான் ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், அடையாளங்களை செய்ய முடியும். இல்லாவிட்டால் கிறிஸ்துவ மார்க்கம் 8 போல் ஆகிவிடும் அல்லவா? நீங்கள் ஆவியின் வரங்களை வாங்கியுங்கள், பசி தாகத்தோடு விடாப்பிடியாக கர்த்தரிடத்திலே கேளுங்கள். தன் குருவாகிய எலியாவுக்கு ஆவியின் வரங்களிலேயே இருந்ததினாலே பஞ்ச காலத்திலே சாரி பார்த்த விதவை வீட்டிலே எண்ணெயும் மாவும் பெருகி கொண்டே வந்தது. அந்த ஆவியின் மரித்தப்பான சாரி பார்த்துடைய விதவையின் மகனை கூட உயிரோடு அவர் எழுப்பினார். மழை பெய்யாதபடி வானத்தை கட்டி வானத்திலே இருந்து அக்கினியை இறங்க பண்ணி பால் தீர்க்க தரிசிகளுடைய வாள்களை உடைத்து போன்றும் அவருடைய எல்லாம் கர்த்தருக்காக அக்னி பற்றி எரிந்த ஊழியத்தை அவர் செய்தார். அவருடைய ஊழியத்தை கவனித்துக் கொண்டு வந்த எலியா தனக்கு 2 வரம் வேண்டும் என்று விரும்பினார். ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை வரும் பொழுது பாவமும் அக்கிரமும் 2 பெருகுகின்றது, ஜனங்களின் தேவைகளும் 2 பெருகுகின்றது. இந்த காலத்தில் எனக்கு 2 ஆவியின் வரம் வேண்டும் என்பதே எலிசாவின் விருப்பம். இப்படியான வரம் பெறுவதற்கு அவர் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார். தனது ஏரை முறித்து கொண்டார். மாடுகளை சமைத்து இனிமேலே நான் பின் திரும்பி பார்க்கவே மாட்டேன், பின் வரமாட்டேன் என்று உறுதியாக இலியாவை பின்பற்றினார். 14 அடிமையை போல ஊழியம் செய்தார். கீழ்கால் பெத்தேல், எரிகோ, யோர்தான் என்ற இடங்களில் எலியா போகும் பொழுது கூடுதலாம் அவரை விடாதபடி அவரை பின்தொடர்ந்தே கொண்டு வந்தார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் சிவன் பருவத்திலே காணப்படுவார்கள் அல்லவா என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 வாசிக்கிறது போல, எலிசா எலியா எங்கே போனாலும் பின்பற்றி வந்து இரட்டிப்பான வரங்களை பெற்று கொண்டார். உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் மேல் பசிதாக இருக்குமே ஆனால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய முயற்சிகளை தளரவிடாதீர்கள். ஜபம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணுங்கள், என்னுடைய ஊழியக்காரர்களோடு ஐக்கியம் வையுங்கள், இரட்டிப்பான வரத்தை தாரும் தேவனை என்று கதறுங்கள். நம்முடைய தேவன் நம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாகவே நமக்குள்ள கிரியை செய்கின்ற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகவே இருக்கிறார் என்று எபேசியர் 3:20 வாசிக்கின்றோம். 5-fold 5 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாருடைய பங்களை பார்க்கலும் பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்காக அதிகமாக இருந்ததென்றாதியாகவும் 43:34 வாசிக்கின்றோம். பெஞ்சமினுக்கு 5 மடங்கு. ஜோசப் தன்னுடைய சகோதரர் எல்லோருக்கும் உணவு வகைகளை பங்கிட்டு அனுப்பிய பொழுது பெஞ்சமீனுக்கும் 5 மடங்கு அதிகமாக கொடுத்தார். ஏன்? பெஞ்சமீனும் யோசேப்பும் ஒரு தாயின் பிள்ளைகள். ஆகவே பெஞ்சமீனை எண்ணிய பொழுது யோசப்புடைய உள்ளம் உருகி விட்டதென்று சொல்லலாம். மற்ற சகோதரரை பெஞ்சமீனுடைய பங்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கலாம். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரை காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சங்கீதம் 16:5 5:6 வாசிக்கின்றோம். 5 மடங்கு ஆசீர்வாதம். அதனுடைய காரணத்தை வேதம் சொல்லுகிறது. பெஞ்சமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாக இருப்பான், அவனை எந்த நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லாருக்குள்ளையும் வாசமாக இருப்பார் என்றான் என்று உபாகமும் 33:12 வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் பொழுது மனுஷரையை பிரியப்படுத்தாதபடி நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கர்த்தருக்கு பிரியமானவைகளையே நாங்கள் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே 5 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. அன்பானவர்களே, தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றான். தானியேல் 10:19 ஏனோக்கை குறித்து அவர் கர்த்தருக்கு பிரியமானவர் என்று கர்த்தர் தானே சாட்சி கொடுத்தார். எபிரேயர் 11:5 தாவீதை குறித்து அவர் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்றும் சொன்னார். மேலுடைய பிள்ளையிலே கர்த்தரை பிரியப்படுத்துங்கள், உற்சாகமாக கொடுக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தான தர்மங்களிலே அவர் பிரியமாக இருக்கிறார். என்னென்ன காரியங்களை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சோதித்து பார்த்து அதிலே நடக்கும் பொழுது 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வோம். 10 மடங்கு 10-fold ஆசீர்வாதம். இந்த 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவை சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களிலும் சொப்பனங்களிலும் அறியத்தக்க அறிவை அவனுக்கு கொடுத்தார். ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த ராஜாக்களும் அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் இவனுடைய ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் யோசியர்களிலும் அவர்களை விட 10 மடங்கு சமர்த்தனாக அவர் கண்டான் என்று தானியேல் 17:20 சொல்லுகின்றது. தானியேல் சத்ராத் மேஷாத் அபேத் நோகோ பரிசுத்தத்திற்கு என்று தீர்மானங்களை எடுத்து பிரதிச்சினை செய்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆகவே கர்த்தர் 10 மடங்கு ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தானியேல் தீர்மானித்த பாருங்கள், தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தையும் அவருடைய பானத்தையும் திராட்ச ரசத்தையும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள் என்றும் தானியேல் 1:8 வாசிக்கின்றதை மறந்து விடாதீர்கள். 10 மடங்கு ஞானம் வேண்டுமா? உங்களோடு அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களை பார்க்கிலும் சமர்த்தாக திறமையாக வாய்ந்தவர்களாக விளங்க வேண்டுமா? உங்களை பரிசுத்திற்கு ஒப்பு கொடுங்கள். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோம்! 4வதாக 100 மடங்கு ஆசீர்வாதம், 100-fold blessings. ஈசாக்கும் அந்த தேசத்திலே விதை விதைத்தான் என்றும் கர்த்தரம்பனை ஆசீர்வதினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 26:12 100 என்பது பூரணத்தின் எண். அது ஒரு மனுஷனுக்கு பிரயாசத்தையும் பூரணத்தையும் தரும். ஈசாக்கு பிரயாசப்பட்டு விதைத்த விதைத்தான். நல்ல நிலத்தில் விழுகின்ற விதை 30, 60, 100 மன பலனை தந்து என்று மத்தேயு 13:8 வாசிக்கின்றோம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்த பொழுது 30ஆக 60ஆக அல்ல அன்பானவர்களே, சம்பூர்ணமாகவே 100க்கு 100 கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26 ஈசாக்கு மிக பெரியவனானான் என்றும் அவருடைய ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்ததினால புறஜாதியினர் அவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள் என்றும் நாம் வாசித்ததை அறியலாம். இதுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம். 5000 மடங்கு, அதாவது 1000 மடங்கு. 5வதாக 1000-fold blessings. நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகரிக்கும்படியாக உங்கள் பிதாக்களாகிய தேவன் கர்த்தர் உங்களை அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உபாகமம் 1:11 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு இந்த ஆசீர்வாதத்தை மோசே கோரினார். அன்றைக்கு அவர்கள் எழுதியுள்ளபடியினால மாம்சத்தின் படியான இஸ்ரவேலராக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாமோ ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கின்றோம். ஆபிராமின் சுதந்திரங்களும் கிறிஸ்துடைய சுதந்திரங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிச்சயமாகவே இந்த காரியம் உண்டு. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு தேவனோடு போராடி மேற்கொள்கிறவன் என்று அர்த்தம். இஸ்ரவேலர் என்று சொன்னால் தேவனுடைய பிரபுகள் என்று அர்த்தமாகிறது. 6வதாக 1,000,000,000 மடங்கு, அதாவது 1,000,000 fold blessings. ரிபேக்காலே வாழ்த்தி எங்களுடைய சகோதரியே, நீ 1,000,000,000 பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞர்களை வாசல்களை சுதந்தித்துக் கொள்வாராக என்று ஆசீர்வதித்தார்கள் என்ற ஆதியாகமம் 24வது 60வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ரெபேக்கால் ஈசாக்கு மனைவியாக போகிறாள். அந்த ரெபேக்காலை அவனுடைய குடும்பத்தினர் வாழ்த்தி ஆசீர்விக்கும் போது 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு அல்ல 1,000,000,000 மடங்கு என்று ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். மனவாடிக்கு 1,000,000,000 மடங்கு ஆசீர்வாதம். கிறிஸ்து நம்முடைய ஆத்ம மனவாளனாக இருக்கிறார். சபையானது அவருடைய மனவாட்டியாக இருக்கிறது. அப்பொழுதாகிய பவுல் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுங்க, நியமித்தபடியினாலே உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியங்கள் நான் கொண்டு இருக்கிறேன் என்று எழுதுகிறார். 2 கொரிந்தியன் 11:2 என்று எழுதியிருக்கின்றார். தேவ சமூகத்திலே கரைதிரைகள் மாசற்ற மனவாட்டியாக விளங்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று வெளிப்படுத்தின சேஷம் 19 அதிகாரத்திலே 7, 8, 9 வசனத்திலே வாசிக்கின்றோம். சுத்திகரிப்பினாலும் ஆராதனையினாலும் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே கோடா கோடி மடங்கு

0: பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் மல்கியா 3:10 வாசிக்கிறதை மறந்து போக மாட்டோம். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பிதா அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார் என்று யோவான் 3:34 வாசிக்கின்றோம். தேவகுமாரனாகிய இயேசு அதே அளவின்படியும் அதற்கு மேலும் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து அன்போடு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துல போகின்றபடியினாலே என்னை விசுவசிக்கிறவன் எவன் நான் செய்கின்ற காரியத்தை தானும் செய்வான் என்றும் இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 14:12 எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை எங்கள் மேல் அவர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த அளவற்ற அபிஷேகத்தை நாங்கள் நிரப்ப போகிறோம் என்று சொல்வோமாக. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, அதாவது எசாயா 61:9 அவர் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானங்களான ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டு இருக்கும் என்றும் அவர்களை பார்க்கிறவங்க யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதி பெற்றவர்கள், ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று எசாயா 61:9 வாசிக்கின்றோம். உலக ஆசை மாம்ச இச்சைகள் வேண்டாத சிநேகிதங்கள் இவைகளை எல்லாம் இன்று நாம் உதறி தள்ளிவிட்டு இவ்விதமாக மேலான ஒரு தெய்வீக அனுபவத்தை நாடி தேடுவோமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுவதில எவ்வளவு குறைவுகள் இருக்கின்றன, அவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம், அதற்கு பதிலாக ஆண்டவரை உறுதியாக அண்டிக் கொள்வோம். எசேக்கியேல் 18:9 வாசிக்கின்றோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் சந்தித்து சந்ததி சந்ததியாக தேவ பக்தி உள்ள சந்ததியாக நிச்சயமாகவே மாற்றுவார் என்று மல்கியா 2:15 வாசிக்கின்றோம் என்று ஒரு சிறிய ஜெபத்தோடு என் செய்தியை முடிக்கின்றேன். அன்புள்ள தெய்வமே, உனக்கு பிரியமான ஒரு தெய்வீக சந்ததியாக இவ்வுலகத்துல வாழ்வது எத்தனை ஒரு பெரிய காரியம், பெரிய சிலாக்கியம். எங்களுடைய குடும்பத்தில ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய காரியத்திற்கு இழுத்து கொண்டு போங்க. உமக்கு பிரியமாக பயபக்தியாக வாழ எங்களுக்கு அருள்வாரும் சுவாமி. இந்த சிலாக்கியத்தை இன்று முதல் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கூட நீர் தர வாஞ்ச உள்ளவராக இருக்கபடினால் உமக்கு நன்றி. கோடான ஓடி தோஸ்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் என்று சொல்வதோடு சங்கம வானொலியின் ஊடாக இந்த வார்த்தைகளை கேட்கிற புறஜாதி ஜனங்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீரே அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். நீர் அவனமாக அருள் பெருகபடினால் சுவாமி உமக்கு தோசுரம் தோசுரம் தோசுரம் செய்கின்றோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்தும் என்று தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே ஆமேன் என்று சொல்லி உங்களிடத்துல மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன். இன்றைக்கு உங்களோடு பேசியதற்கு கோடான கோடி தோசுரம் தேவனுக்கு செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. கர்த்தருங்களைய சுக பலனாக அவரது பலனை கொடுத்து இன்றைக்கு எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வாத கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருங்களைய சுகம் பலனாக கொண்டு எங்கள் மத்தியில் நிறுத்தி வைத்த கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு நன்றி. 100-fold ஆஃப் பிளெஸ்ஸிங், 1000 மடங்கான ஆசீர்வாதங்கள், கோடாடி கோடி ஆசீர்வாதங்கள். அப்படி ஆசீர்வாதத்தை குறித்து பேசினீர்கள். நன்றி பாஸ்டர், உங்களை கத்தரினும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதாக நன்றி. காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென். இப்போது நாங்கள் யாவர் அன்போடு பாஸ்டர் அன்டன் ராசன் அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: பாஸ்டர் அன்டன் ராசன் வரவில்லை. ஓ, பாஸ்டர் இருக்கு, பொறுங்க.

0: ci stagioni passa la legna. Preso il passo anche da Samorle?
1: No, preso il bacchetto che non gli ha preso lo necale.
0: In biennale, nitio il genetile, devo se quello che vanno il pasto, e poi dopo lo buco il crene, che vanno il rettangolo. Amen.
1: Amen. Tangolo di Giovanni, dona, ora mi può. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபம் துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு உள்ள தேவன், நீர் கடைசி நாளில் இந்த மண்ணின் மேலே நிற்பதை எங்கள் கண்கள் காணும் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து உமக்கு பிரியமாக வாழ்ந்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரோடும் உடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோபு 19:25 வசனம் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், யோபு பிசாசினால சோதிக்கப்பட்டு அந்த சோதனையில வெற்றி அடைந்து அவன் திட்டத்தனியான ஆசீர்வாதங்களை பெற்றான். இப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில நடக்கிற காரியங்களினால நாங்கள் துவண்டு போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை அவரோடு சேர்த்து கொள்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், லூக்கா 24:47 வசனம் சொல்லுகிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, இப்படியான பல குணங்களோடு வாழுவார்கள் என்று வேதாகமம் கற்று தருகிறது. 2 Timothy 3:1 பார்க்கும் பொழுது, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் இப்படியான குணங்களோடு இந்த கடைசி காலத்தில் மக்கள் வாழுவார்கள் என்று தேவனங்களை எச்சரித்திருக்கிறார். கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் அவர் எங்கள் மேல் வைத்த அன்பை விட்டு பிரியாதபடி நாங்கள் அவர் மேல வைக்கிற அன்பை விட்டு பிரியாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், எப்படி இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோர்களை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துடிகரம் உள்ளவர்கள், இன்றைக்கு நாங்கள் இப்படியான எல்லா விதமான காரியங்களையும் இந்த உலகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடுகளுக்கு இடையில நாடுகள் இச்சைப்பட்டு நாடுகளை பிடித்து விட வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை சூறாடிவிட வேண்டும் என்று நாடுகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக மனிதர்களுக்குள்ள பட்டினங்களுக்குள்ள இப்படியாக ஒவ்வொரு இடத்திலையும் துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் 2 Timothy 3:4 வசனத்தில், தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பிலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாருங்கள், தேவன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவன் அவனுடையவன் அல்ல. பாருங்க, அவருடைய ஆவியை பெற்று அவருக்கு பிரியமாக நாங்கள் வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஜபித்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து வாழ வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து ஒரு எழுப்புதலை எதிர்பார்க்கிறார். எழுப்புதலை இந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எழுப்புதலுக்காக ஜபிக்கும் பொழுது, எழுப்புதலுக்கான காரியங்களை செய்யும் பொழுது அவர் அந்த மாம்சமான மாணவர் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:17 பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பரங்களை காண்பார்கள். இப்படியாக என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்படியாக இந்த கடைசி நாட்களில நடக்க போகிற இந்த ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஒவ்வொருவர் மேலும் எல்லார் மேலும் இந்த ஆவியை அவர் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், பொல்லாத கொடிய காலங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி எர்த்குவேக் யுத்தங்கள், இந்த யுத்தங்கள் எல்லாம் நீடித்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடர்ந்து இவ்வளவு காலமாக மனிதனை மனிதன் கொல்லுகிற காரியத்தில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், தேவனுக்கு பயம் இல்லாதவர்களாக பிசாசின் காரியங்களை திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான பிசாசின் குணங்களோடு இன்றைக்கு அரசாங்கங்கள் செயற்படுவதை, சில அரசாங்கங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற அரசாங்கங்கள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மத்தேயு 24:24 7:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாருங்கள், இப்படியான அதிக நாட்களாக நடந்து கொண்டு வந்தாலும் இந்த இப்படியான கடைசி கால செய்கைகள், ஆனால் இந்த காலங்களில் அதிகளவு நடப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்த தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். 2:7:14 அந்த தேசத்தில் நாங்கள் வாழுகிற ஒவ்வொரு தேசங்களிலேயும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக, இந்த யுத்தங்களை தவிர்க்கும்படியாக, எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த அவருடைய தேவனுடைய தூப கலசத்துல நாங்கள் போய் சேர வேண்டும். பாருங்கள், ஒரு மனிதன் கொல்லப்படும் பொழுது அநியாயமாக சில பாரிய யுத்த உபகரணங்களை பாவிக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு பலவிதமான தொழில்நுட்பம் பெருகி பலவிதமான மனிதர்கள் பாவிக்க கூடாத யுத்த காரியங்களை, கெமிக்கல் வெப்பன்ஸ், இப்படியாக பில்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், வெப்பன்ஸ், இப்படி பொல்லாத வெப்பன்ஸ்களை பாவித்து மக்கள் கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய படைப்பின் நோக்கம், தேவன் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து மனிதன் வாழ்ந்திருக்கத்தான் எங்களுடைய தேவன் ஆண்டு கொள்ளும்படியாக, மிருகங்கள் பறவைகள் 5 நாட்களும் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து, 6வது நாள் மனிதனை படைத்து, 7வது நாள் ஓய்ந்திருக்கும்படி, அந்த தேவன் படைத்ததெல்லாம் மனிதனுக்காக, அதை அவன் இன்றைக்கு பிசாசுக்கு சார்பாக இன்றைக்கு மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாருங்கள், தேவன் இரக்கமுள்ளவராக அன்புள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு கோபம் வரும் பொழுது பாருங்கள், அவர் அவர் ஒரு நாள் கோபாக்கினை நாளை வைத்திருக்கிறார், தண்டிக்கிற நாளாக வைத்திருக்கிறார். மனம் திரும்புகிற ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்பி அவரிடத்துல வந்துவிட்டால் அவர் மன்னித்து மன்னித்து இரக்கம் காட்டி ஜீவ புத்தகத்தில் அவர் அவனுடைய பெயரை எழுதி பாருங்கள் அவன் பரலோக பிரஜையாக மாற்றுகிறார். இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன், எங்களை படைத்த தேவன் அப்படியான ஒரு தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும். அன்புள்ள தேவன் பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒவ்வொனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை எங்களுக்கு பலியாக அந்த சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார், எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாங்கள் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறோம். அவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார், தேவனுடைய புத்திரராக நாங்கள் இருக்கிறோம், சபையின் தலைவர் இயேசுவாக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக தேவன் பாருங்கள் இந்த சரீரத்தில் எப்படி அவயவங்களை அமைத்திருக்கிறாரோ ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்வதற்கு அவயவங்களை சரீரத்தில் அமைத்திருக்கிறாரோ அவர் தலையாக இருக்கிறார். நாங்களும் சபையில நாங்களும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை அடைந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எலும்பும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இப்படியான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த சோமாலியா நாட்டில இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நாட்டில பாருங்கள் எத்தனையோ பஞ்சங்கள் வறுமைகள், அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளில யுத்த நாடுகளில பாருங்கள் யுத்த நாடுகளில ஆக்களை ஒரு நாடு ஒரு மக்களை கொன்று விட்டு அப்படியே விட்டு விட்டு போவார்கள். அவர்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாமல் துன்பப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை தேசத்திலேயே அதிக காலமாக அந்த யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் கொடுமையை பாருங்கள் மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். பாருங்கள், சவுத் கொரியா திரும்பமாக கிறிஸ்தவ தேசம் சவுத் கொரியா பாருங்கள் அந்த போர் ஜங்கச்சு என்ற பெண்டெகோஸ்ட் பாஸ்டர் மூலமாக அந்த ஒரு புத்திஸ்டான தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாறியிருக்கிறது. ஆனால் இன்று பாருங்கள் இன்றைக்கு அந்த தேசத்துல மீண்டுமாக அந்த கம்யூனிச கொள்கைகளை அந்த அரசாங்கம் கொண்டு வருவதை கொண்டு வந்த அந்த நாட்டை மீண்டும் அந்த கம்யூனிச சோசியலிச சித்தாந்தத்துக்குள்ள நடக்க அந்த தேசம் இணைந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், முந்திய போல அந்த தேசம் கிறிஸ்தவ தேசமாக 60-70 வீதமான மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு அந்த கம்யூனிச கொள்கைகள் செயல்படுவதை இந்த அரசாங்கங்கள் மாறும் பொழுது அந்த தேசத்தின் அரசாங்கங்கள் கம்யூனிச தேசங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தேசங்களில பஞ்சங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருந்தது, புத்திஸ்டாக இருந்த தேசம் இன்றைக்கு மீண்டும் அந்த தேசத்துல இப்படியான காரியங்கள் மூலமாக இந்த கம்யூனிச நாட்டை சிதைக்கிற நாடுகளை துன்பப்படுத்துகிற நாடுகளை மீண்டுமாக அந்த நரகத்துக்கு இழுத்து செல்கிற பிசாசுகள் இந்த கடைசி நாட்களில பல தேசங்களில செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா தேசத்துல கூட இப்படியான கம்யூனிஸ்ட் கொள்கைகள், இன்றைக்கு கனடா தேசத்துல இப்படியான அறியாத சில இளைஞர்களை இன்றைக்கு திருடுகிறது பிசாசு, திருடுவது கொல்லும். இன்னைக்கு கனடாவிலே இளைஞர்கள் அவர்கள் தங்கள் சொந்த சிந்தனை இல்லாமல் இயேசு சிந்தனை இல்லாமல் கம்யூனிச தத்துவங்களுக்கு கூட அவர்களுக்கு சில கம்யூனிசவாதிகள் பணங்கள் கொடுக்கிறார்கள். இந்த துண்டு பிரசங்களை கொடுப்பதற்காக இப்படியான தீமையான கொள்கைகளை மனிதர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார். மத பிரச்சாரங்கள் இப்படியான மெய்யான தேவனை தான் இந்த கடைசி காலத்தில் நாங்கள் தேட வேண்டும். பாருங்கள், அப்போ சில நல்ல நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் 8 வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் பர்லுவதுண்டு, பீட்டர் உண்டு, 12 பர்லுவத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறவர்கள் பாருங்கள், அந்த அந்த பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, இச்சியடக்கத்தை, விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படி 9 கனிகளையும் 9 வரங்களையும் அவர் எங்களுக்கு தந்து எங்களை அவர் அவருடைய பார்வையில பாதையில நடக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போல நாங்களும் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு நாமும் அவரோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டு நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், அப்போ சில நடவடிக்கைகள் 9 வசனத்தில் பார்க்கும் பொழுது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. பாருங்கள், உயிரோடு எழுந்து அந்த மேகத்துக்கூடாக அவர் பரலோகத்துக்கு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் போகிற போது, அப்போ சில நடவடிக்கைகள் 10 வசனத்துல, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திற்கு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பாருங்கள், இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலர் காலத்திலே எப்படி மிருகங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியாகத்தான் இயேசு திரும்பவுமாக மிருகங்களிடது இடத்திலிருந்து தான் வருகிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில், இனி நடக்க போற காரியங்களை சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, இதோ மிருகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். எப்படி மிருகங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அதே போல மிருகங்களுடனே வருகிறார். பாருங்கள், இந்த குத்திரவர்கள் அவர்கள் ஒவ்வொருவர் முழு உயிர்த்தெழுந்து இப்படியாக பார்ப்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் உமேக்காவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். பாருங்கள், இயேசுவும் பிதாவும் பல இடங்களில ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, மனிதனை படைக்கும் பொழுது, லெட்டஸ் மேக் அவர் இமேஜ், எங்களுடைய நமது சாயலாக தேவனும் இயேசுடைய சாயலாகவும் நாங்கள் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். இப்படியாக நாங்கள் நீதிமொழிகள் 8 பார்க்கும் பொழுது, நான் வானத்தை வட்டணிக்கையிலும் அவர் அருகே, பிதாவின் அருகே இயேசு செல்ல பிள்ளையாக இருந்தார். இப்படியாக இருந்தவர் தான் இயேசு, இருக்கின்றவர் தான் இயேசு, வருகிறவர் தான் இயேசு. அவர் தான் அல்பா, அவர் தான் உமைக்கு, அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. இந்த உலகத்தை உருவாக்கிற தேவன் பிதாவும் இயேசுவும் உருவாக்கினவர்கள். இப்படியாக இயேசு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர் இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். தொடக்கத்தை உலகத்தை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை உருவாக்கினவர். வெளிப்படுத்தினால் விசேஷம் 21 அதிகாரம் 1 வசனத்திலேயும் அவர் தான் சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர். அவர் தான் புதிய வானம் புதிய பூமியை படைத்து இந்த 1000 வருட ஆட்சியை எங்களுக்கு தருகிறவர். இப்படியான தேவன் தான் மெய்யான தேவன். இன்றைக்கு வேதாகமம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், இன்னைக்கு மதங்களில பார்க்கிற தெய்வங்களை எல்லாம் மனிதர்கள் உருவாக்கின தெய்வங்களாக பாருங்க. நீங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாத தெய்வங்கள் தான் இன்றைக்கு மதங்களாக இல்லாது பல தேசங்களில மூதாதியர்கள் ஆரம்ப கால மூதாதியர்கள் செய்த தவறினூடாக அந்த மதங்கள் வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஆபிரகாமின் தகப்பன் இன்றைக்கு ஒரு மத சிலை வழிபாடு உள்ள சிலை செய்து ஒரு வியாபாரம் செய்கிறவனாக அவராமனுடைய தகப்பன் குடும்பம் இருந்தது. பாருங்கள், அந்த குடும்பத்தில இருந்துதான் மத வழிபாடு உள்ள சிலை வழிபாடு உள்ள ஒரு கிட்டத்தட்ட இந்து விக்கிர ஆராதனை உள்ள மதங்களில் இருந்துதான் ஆபிராம் தான் தகப்பன் வைத்த பேர். ஆபிராமை பிரித்தெடுத்து அவனுடைய பேரை ஆபிரகாம மாற்றுகிறார். தேவன் ஆபிரகாமாக மாற்றி அவனுக்கு ஈசாக் பிள்ளையாக பிறக்கிறார். ஆபிரகாமுக்கும் அவனுக்கு சாராய்க்கு பிறந்த பிள்ளைதான் ஈசாக். இப்படியாக தேவனுடைய சித்தத்தின் பிள்ளையாக ஆபிரகாமின் பிள்ளைதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் தகப்பன் வைத்த பேரில் பிறந்த பிள்ளை தான் இஸ்மாயில். அபிராமும் அந்த வேலைக்கார அபிராம் வீட்டில் இருந்த வேலைக்கார பெண்ணுக்கும் உள்ள மகன் தான் இஸ்மாயிலாக இன்னைக்கு முஸ்லீம் சந்ததியாக 12 தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். 12 கோத்திரங்களாக நாங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஈசாக்கின் சந்ததியாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் சந்ததியாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாமின் சந்ததி தாவீது கூடாக இயேசு கிறிஸ்து கூடாக கிறிஸ்தவர்களும் ஆபிரகாமின் சந்ததியாக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி எங்களுடைய சாபங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து இயேசு கிறிஸ்து சுமந்து ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படியாக வருகிறது. ஆனால் இஸ்மாயேல் சந்ததி இன்றைக்கு முகமதிய சந்ததி அவர்கள் புதிய பாட்டை அவர்கள் படித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நடந்து இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததி கூடாக பிறந்தவர். அவர் தான் ரட்சிக்கிற ஒரே ஒரு தெய்வம் என்பது அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். இந்த நாமம் ஆபிரகாமின் சந்ததி கூட தான் வருகிறது. சந்ததி கூட வருகிறது தான் இஸ்மாயில் சந்ததியாக இருக்கிறது. இந்த கேகாருக்கும் வேலைக்கார பெண்ணுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த பிள்ளையாக இஸ்மாயில் அவனுடைய துஷ்ட பிள்ளையாக ஈசாக்கு விரோதமாக அவன் செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசுக்குள்ள நித்திரை அடைந்த ஒவ்வொருவரையும் இயேசு மீண்டுமாக வரும் பொழுது அவர்களையும் கொண்டு வருவார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், யான் யார் அந்த மெய்யான தேவனாகிய கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அவர்கள் இப்படியான ஒரு வாழ்வை, இயேசுவோடு வாழ்கிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. தீமைகளை செய்வதன் மூலமாக, தொடர்ந்து பாவத்தில வாழ்வதன் மூலமாக, தொடர்ந்து இந்த துரைத்தனத்தின் ஆவிகள் எபேசியர் 6:12 சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பல மக்களிடத்துல, பல அரசாங்கங்களிடத்துல எல்லாம் தவறான ஆவிகள் காணப்படுகிறது. நாங்கள் எபேசியர் 6:12 வசனத்துல சுரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. பாருங்கள், இப்படியான ஆவிகள் மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி தீமையை நன்மை என்று அவர்களுக்கு பாருங்கள், அதிக காலம் அடிமைப்பட்டிருந்தால் அந்த அடிமைத்தனம் ஒரு அடிமைதான் அவர்களுக்கு விருப்பமாகிவிடும். பாருங்கள், இப்படித்தான் அடிமை பழகி விடுவார்கள் அவர்கள். இப்படித்தான் மூதாதையர்கள் மதத்தை, எங்களுடைய பழைய மூதாதையர்கள் மத வழிபாடுகள் உள்ளவர்களாக இருந்தது நிமித்தம் அந்த மத வழிபாட்டு அடிமை தினம் இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் காலத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மத வழிபாடு அடிமை தினம், அதிகார மத அதிகார காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பாருங்கள், ஆனால் இயேசு ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு மதங்கள் உள்ள மக்களும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து பாவத்தில வாழுவதற்கு தேவனுக்கு பிரியமில்லை. துன்மார்க்கன் மரித்து நரகத்துக்கு போவது அவருக்கு பிரியமில்லை. அவன் மனம் திரும்பி தன்னிடத்துல வருவதெல்லவோ பிரியம் என்று தேவன் கூறுகிறார். பாருங்கள், நாங்கள் 1 Corinthians 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. தொடர்ந்து இப்படியான பாவத்தில வாழக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். இரக்கமுள்ளவராக அவரிடத்துல மனம் திரும்பி வரும் பொழுது இறுதிய பூர்வமாக மனம் திரும்பி வாழ்ந்துவிட வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு உதவி செய். நீங்கள் தான் அவரிடத்துல கேட்க வேண்டும். அவரை விட்டு விடக்கூடாது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனுடைய இரத்தத்தினால கழுவி விடும் என்று கேட்டு அவரை விசுவாசிக்கணும். அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார். என் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டால் அவருடைய தழும்புகளால் நான் சுகமடைகிறேன். ஒவ்வொரு நோய்களும் அவருடைய தழும்புகளால சுகமடைகிறது. பாருங்கள், இப்படித்தான் நாங்களும் அறியாத காலத்தில இந்த ரட்சிப்படுவதற்கு முன்பாக சில பாவங்களுக்கு, இப்படியான சில பாவங்களுக்கு கூட நாங்களும் வாழ்ந்தோம். அவர் எங்களுக்கு எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டார். நீங்களும் அவரிடத்துல கேட்கும் பொழுது என்னை மன்னியும், இப்படியான ஒரு பாவத்தில இருந்து என்னை விடுபடாமல் நீங்கள் உங்களுடைய பாவத்தை சொல்லி நீங்க தனிமையில இருந்து இயேசுவே ஒன்றான மெய்த்தேவனே, இயேசுவின் நாமத்தில நான் இப்படி இப்படியான பாவங்களை செய்து இன்றைக்கு ஒரு துன்பத்திலே கஷ்டத்திலே கவலையிலே தேவனை விட்டு பிரிந்து பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், கவலைகள் வரும், கண்ணீர் வரும். இப்படியான பாவங்களை விட்டு வரும் பொழுது இந்த பாவங்களுக்கு வெறுப்பு, பாவத்தில வெறுப்பு வர வேண்டும். இது என்னுடைய மெய்யான தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் வாழ கேட்டுக் கொள்ள வேண்டும். ஜோசேப் இப்படித்தான் பாவம் செய்கிற சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதப்படி என்ற ஒரு உணர்வோடு அவன் பாவத்தை வெறுத்து வாழ்ந்தான். பாருங்கள், அவனை ஜெயிலில் போட்டார்கள். அப்படியான ஒவ்வொரு துன்பத்திலையும் தேவன் இயேசுவுக்கு பிரியமாக, அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டத்தில துன்பத்தில அவன் தேவன் கூட இருப்பார். தேவன் கூட இருந்தால் உங்களை தேவன் ஒரு நாள் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக யோசேப்பு பல வருடங்கள் துன்பத்தில கிணறு சகோதரர்கள் குழியில போட்டார்கள், இப்படியாக விற்கப்பட்டார்கள், இப்படியாக ஜெயிலில் போட்டார்கள். ஜெயிலில் போடும் பொழுது அவர் கூட இருந்தார், குழியில போடும் பொழுதும் அவர் கூட இருந்தார். ஆனால் யோசேப்பு தேவனுடைய பிரியமாக எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தது நிமித்தம் யோசேப்பு கொடுத்த அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றி அந்த பஞ்ச காலத்தில யோசேப் மூலமாக எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு சகோதரர்கள் துன்பப்படுத்தின சகோதரர்கள் குடும்பம் எல்லாம் அந்த யோசேப்புடைய ஞான தேவன் கூட இருந்து கொடுத்த ஞானத்தினால அந்த வறுமைகளில் இருந்து எல்லாம் அவர் மாற்றி அமைத்தார். இப்படித்தான் தேவன் செய்வார். நீங்கள் அவருடைய பார்வையில, மனிதர்களுடைய பார்வையில அல்ல, தேவனுடைய பார்வையில, தேவனுடைய வசனத்தின்படி நான் சரியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோபுவை சாத்தான் தீமை செய்கிறவன் தான் சாத்தான், திருடுபவன், கொல்லுபவன், அழிப்பவன். பாருங்கள், அவன் ஏஞ்சல்ஸாக இருந்துதான் சாத்தானாக விழுந்து போன தூதனாக அவன் இருந்தான். ஏஞ்சல்ஸாக இருந்து பாவம் செய்கிற ஏஞ்சல்ஸ்கள் தான் சாத்தானாக மனிதர்களுக்கு விரோதமாக, மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு இயேசுவுக்கு விரோதமாக இவர் இந்த மனு குலத்துக்காக சிலுவையில மரித்தது பிசாசுக்கு பிடிக்காது. தீமை செய்கிற பிசாசு, தீமை தான் மனித குலத்துக்கு செய்கிற பிசாசாக இருக்கிறான். எந்த மனிதனையும் அவன் மஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். பணத்தினுடைய சில பாவ காரியங்களுக்கு கூடாக மனிதர்களை வஞ்சித்து அவனுக்கு தேவனுக்கு விரோதமாக ஒரு பிரிவினையை உண்டாக்குறான். பாருங்கள், யோசேப்பு இப்படி பிரிவினை வரும் பொழுது யோசேப்பு தேவனுக்கு பிரியமாக இருந்தான். யோபு பாருங்கள், இப்படியாக சாத்தான் போய் தேவனிடத்துல கேட்கிறான், நீர் அவனை வேலி அடைந்து பாதுகாக்கிறீர். பாருங்கள், தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் நீதியாக நேர்மையாக தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. நாங்கள் தவறிவிட்டால் தேவன் அனுமதித்து விடுவார். ஆனால் பிசாசு வந்து சேலஞ்ச் பண்ணும் பொழுது யோபுவை நீர் வேலி அடைந்து பாதுகாக்கிறீர், உம்முடைய வேலியை எடுத்து விடும், அந்த பாதுகாப்பு வேலியை எடுத்து விடும் என்று தேவனோடு சேலஞ்ச் பண்ணும் பொழுது தேவன் அனுமதிக்கிறார். அவனுடைய உயிரை மட்டும் நீ எடுத்தவுடன் அதிகாரம் இல்லை, ஆனால் அவனை சோதிக்க அனுமதிக்கப்படுகிறேன். இப்படியாக சோதிக்கப்படும் பொழுது யோபு உத்தமமாக இறுதி வரைக்கும் உத்தமமாக இருந்ததை நிமித்தம் அவன் திட்டத்தனியாக ஆசீர்வாதத்தை பெறுகிறார். நாங்கள் எந்த நிலையிலையும் தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ள வேண்டும். துன்பம் வரும், துயரம் வரும், நாசமோசம் வரும், பட்டயம் வரும், வந்தாலும் நாங்கள் மரிக்கிற நிலை வந்தாலும் தேவனிடத்துல நாங்கள் எங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், தேவனுக்கு தேவனிடத்துல ஆவியை ஒப்புக்கொடும் பொழுது, இயேசு மரிக்கும் பொழுது கூட, இயேசு மனிதனாக 100% மனிதனாக இந்த உலகத்துல வந்த பொழுதும் அவர் மரிக்கும் பொழுது ஆவியை அந்த தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தார். இப்படியாக நாங்களும் மரிக்கும் பொழுது, மரிக்கும் தருவாயிலையும் தேவனிடத்துல எங்களுடைய ஆவியை, எங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகிறது, பரலோகத்தில் அவர்களை மன்னித்து எங்களுக்கு துன்பம் செய்கிறவர்களை இயேசு எப்படி மன்னித்தவர்கள் போல இவர்கள் அறியாம செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் மன்னித்து மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போறது, அங்கே பரலோக பலிபீடத்தை கீழே தேவன் எங்களை வாழ்த்தி எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எங்கள் பரலோகத்தில் சகல தேவைகளை சந்தித்து எங்களுக்கு ஒரு ஒரு தேவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்யற தகுதியை தந்து அங்கு இருக்கிற நீ இருக்கிற அங்கு தருகிறார். எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உயர்வை தருகிறார். இயேசுவுக்காக நாங்கள் நிற்கும் பொழுது துன்பம், துயரம், நாசமோசம், பட்டயம் எதுவும் அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. அவருடைய அந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும். அந்த தைரியத்துல தான், பரிசுத்த ஆவியானவருடைய தைரியத்துல தான் நாங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். நாங்கள் ரோமர் 5:5 பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி எங்களுக்கு இருந்து அந்த தைரியத்தை தருகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாங்கள் அன்பு இருந்தால், எங்களுடைய தேவன் அன்பு இருந்தால் எங்களுக்கு பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் நாங்கள் எப்பையும் தேவனுக்கு தேவனிடத்துல விசுவாசமாயிருக்க வேண்டும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இன்றைக்கு மதங்களில் இருக்கிறவர்கள், அருவறுப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர், சூரியக்காரர், இப்படியாக தொடர்ந்து இந்த பாவத்தில வாழுகிற மக்கள் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று பாருங்கள். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவறுப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரர், சூனியக்காரர், விக்கிராராதனைக்காரர், பொய்யர், அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தம் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள். இதுதான் பைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆக இருக்கிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு தான் அவருக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்வு வேண்டும். மதங்களில் இருந்தீர்களாக இருந்தால் இன்றைக்கு தவறான எல்லா மதங்களும் ஒரு நாள் தண்டிக்கப்படும் என்று சொல்லி எரேமியா 10:11 சொல்லுகிறது. மதத்தில் இருக்கிற தேவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ரெண்டு பிரிவு தான். இயேசுதான் ஜட்ஜாக வரப்போகிறார். வலது பக்கத்துல பரலோகம், இடது பக்கத்துல நரகமாக இருக்கிறது. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

கிருபையை தந்து கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாக காத்தீரையா.

0: ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முடிய வருகையில இந்த மக்கள் ஒவ்வொரு ஒருவரும் விடுபட்டு போகாதபடி விசிலமாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் எந்தெந்த கண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களும் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் இரட்டைப்படும்படியாக அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரை நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், யேசுவா, யெகோவா, மெர்சிபல் காட், மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய அன்பினால, இரக்கத்தினால, பரிசுத்தத்தினால பரிசுத்தமாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சிறைகளின் தேவன் பரிசுத்தர். வானமும் பூமியும் போது மகிமையால் நிறைந்துள்ளன. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும். நாங்கள் பரிசுத்தம் இல்லாமலும் தரிசிக்க முடியாது. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நன்றி கண்ட மக்களும் ஒரு எழுப்புதலை காண, ஜீசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கண்ட மக்களும் ஜெடமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் மக்களும் எந்தெந்த கண்டங்களில் வாழ்ந்தாலும் அந்தந்த தெய்வங்களை விட்டு மெய்யான தேவனிடத்தில ஜீசு கிறிஸ்து ஆகிய இரட்சகரிடத்தில எனக்காக அந்த சிலுவ மரணத்தில மரித்தார். என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக நான் இனி அவரை சிலுவையில் அறைய கூடாது. ஆண்டவரே, உம்மை என்னை மன்னியும் என்று கேளுங்கள். என்னை மன்னியும், எங்களை மன்னித்தது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்ளும். அவர்களும் மனந்திரும்ப அறியாமை உள்ள காலங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, அவர்களை மன்னித்து உம்முடைய பரிசுத்தாவினால் நிரம்பி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில ஒவ்வொருவரும் வந்து நித்திய நித்தியமான வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாச, அருமையான ஒரு செய்தி, ஒரு ஆழமான செய்தி. உங்களுடைய செய்தியின் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது உண்மையிலே எங்களுடைய இருதயம் கொடுந்து விட்டு இருந்தது. அப்படியாக ஆவியானவர் இன்றைய நாளே உங்களுடைய செய்தியை ஆசிர்வதி தந்திருக்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கயிற்று செய்யும் காரணத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். Glory to Andrew. God, God bless you, brother. God bless you, everybody. Amen.
1: Amen. இதுவரை நேரமும் செய்தி கொடுத்த பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டாம், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. இன்றைய நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் ஆவியானவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறார். துதி சோஸ்திர பாடல் தேவனுக்கு மகிமையாகவும் தேவ செய்திகளின் ஆழமான சத்தியங்களை செய்தியின் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். கடந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து, அது மட்டுமல்ல சனி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை கடந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தவங்களை அவசியப்பாராக. இப்பொழுது முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாரலிங்.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
1: முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே, இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து கூட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து எங்களை உற்சாக ஏற்படுத்தின உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தையில அன்பு இனிமையான வார்த்தையில ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மகேந்திரன் ஐயா காண்டி வருகிறேன் ஆண்டவரே. கம்பீரமாக அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. மகேந்திரன் அதிகமாக உங்களுக்குள்ள பெல்லப்படுத்தி ஆண்டவரின் அதிகமாக அபிஷேகத்தினால நிரப்பி சங்கமமான நித்திய வெளிச்சத்தில் ஒளியாக நீங்க வைத்திருக்கிற கிருபிகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒரு நேரம் என்றாலும் நாங்க ஏனோதானோ என்று நினைக்காமைக்கு இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஊழியக்காரர்களை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களோட கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே கம்பீரமாக அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு புதிதான வெளிப்படுத்தலையும் உங்களோட வார்த்தையை அனுப்பி வெளிப்படுத்தலை ரகசியங்களையும் அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே நன்றி. சிஸ்டர் மேகுலா வாசுக்கான வருகிறன் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அருமையான வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்தார்கள் ஆண்டவரே. அந்த வார்த்தையில ஒன்றுண்டாலும் வீண் போகாத வண்ணமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய வார்த்தையில் பதியப்பட்டதாக அவர்களுக்குள்ள நீங்க அவர்களோடு பேசி அதிகமாக எழுந்து பிரகசிப்பதற்கு எழுந்து ஒரு மனதோடு கற்றி எழுப்பதற்கு உங்களுடைய ஊழியத்தை கொடுத்த ஒவ்வொரு காரங்களுக்கான ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஆண்டவரே அதிகமான உங்களுடைய அன்பையும் அபிஷத்தையும் அனுப்பி ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிஸ்டர் மெகுலாம் அவங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள கற்றுக்கொள்வதற்கு உங்களை நிலைத்திருப்பதற்கு அவர்களை இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி நன்றி ஐயா நன்றி அப்பா நன்றி இயேசுவே. பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள் வந்து இன்றைக்கு புதிதான வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தார். 100 ஃபோல்ட் பிளெஸிங், 1000 மடங்கான ஆசீர்வாதங்கள் கோடாடி

0: அதிகமாக உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட வெளிப்படுதலை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி சிஸ்டர் கருணா அப்படி வருகிறேன். அவங்க வந்து ஜப ஆராதனை ஜபம் பாடலை எடுத்து வந்து அப்பா எங்களை ஆசீர்வதித்தார்கள். அதுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்திய சிஸ்டரையும் அவங்க குடும்பத்தாரையும் அப்பா இன்னும் அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அவங்களை போக்கிலும் மரத்திலும் இருந்து அவங்களை பத்திரமாக கொண்டு சேர்த்தீர்கள். எங்க மத்தியில் வந்து இருந்து எங்களை உங்களுடைய நாமத்தை உயர்த்திய அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. சிஸ்டர் கிரேசிய ரஞ்சனக்காணி வருவன் ஆராதனை பாடல்களையும் தேவ ஞானத்தை எடுத்து வந்தார்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவரே அந்த பாட்டுகள் மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருதலையும் அப்பா அந்த வார்த்தையில் அவங்களை உள்ளத்தில் போகத்தக்கதாக அவர்களையும் ஆசீர்வதி சிஸ்டர்ஸையும் அவங்களோட பிள்ளைகளையும் ஆண்டவரே நம் மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும் இப்படியாக ஜெபிக்கிறேன். அதிகமாக தேவ ஞானத்தையும் உங்களோட புதிய பாடல்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்து வந்த கிருபியை கொடுத்து இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரஞ்சி ஜெபித்த ஜெபத்துக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா எங்களோட விண்ணப்பங்களை கேட்கிற தேப்பனே, எங்களோட விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேப்பனே, அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்திலையும் இருந்து அவங்களுக்கு வேண்டுதலை சந்தித்து யாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உங்களுடைய பெலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கான ஜெபித்து புதிய பாடல்களை இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் சிஸ்டர் கவிதா அவர்களுக்காக ஜபிக்கிற, அருமையாக ஜபித்தார்கள் பாடல்களை கொண்டாந்து சோசரித்து அப்பா இன்றைக்கு புதிதாக நாளாக அவங்களுக்கு முதலாவது நாளாக இருந்தாலும் அருமையாக உங்களுக்கு துதி பாடல் செலுத்தி உங்களை ஆராதித்து உங்களை மகிமைப்படுத்த வந்த சிஸ்டரை ஆசீர்வதிக்கிறேன். அதிகமாக அவங்களோட தேவையை சந்தித்து அவர்களை இன்னும் மென்மேலுமாக உங்களுடைய இரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவி அப்பா யாரும் ஜபிக்க முடிய விட்டிருந்தா மன்னிக்காம இருந்தாலும் யாவருக்காம் ஜபித்தேன். நன்றி இயேசுவி. இந்த பிரதர் சிஸ்டர் ரிட்டா காமெடி வருகிறேன். அவர்களுக்கு நாங்க ஜபிக்காவிட்டால் நாங்க இந்த நிலை நிற்க மாட்டோம். அப்படி ஆண்டவரே அவர்கள் திறந்து கொடுத்த இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்களது அப்பா போக்கிலும் மரத்திலும் இருந்து அவர்களுக்கு கூட இருந்து உங்களுடைய கிருபையினாலின் அதிகமாக முடிசூட்டி உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னும் அதிகமாக ரகசியமான காரியங்கள் வெளிப்படுத்தி இந்த அபிஷேகம் உபவாச அபிஷேகம் அந்த நாட்களையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர்ற கூட்டங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி அருமையான முடிவு ஜபத்தை எடுத்து வழி எடுத்துவீர்கள். கர்த்தர்களை ஆசிரிப்பதாக. அது மட்டுமல்ல இன்றைய நாளிலே கவி கவிதா அவர்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து தொடக்கு முதல் முடியும் வரை இதனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து சோற்றத்தை காத்திருந்து தேவனுக்காக வைராக்கியம் காட்டுகிற சகோதரி, இந்த சகோதரி இந்த நித்திய விரதத்தினை வந்து கடந்து கொண்டு படினால் தேவன் ஆசீர்வாதங்களை மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவாராங்க. அந்த சகோதரி தன்மையில இருந்தாலும் அதிகால வேலையிலே வந்து கலந்து கொண்டு தேவன் நாமத்தை ஆத்மாவை சொல்லுவோமா? இல்ல மைக் ஆன் பண்ணுங்க. கவி கவிதா மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே என்ன ஆத்மாவை சொல்லுவோமா? சொல்லுங்க.
2: அப்பொழுது கர்த்தர் எயித்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற குக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும்

தேனும் எபூசியரும் இருக்கிற இடமாய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்ப இது ஒரு 500 வருடங்களுக்கு பிறகு மோசியோட உடன்படிக்க அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப புதுப்பிக்கிறார். அந்த இடத்திலேயே கேனியர் வரவில்லை, எபூசியர் கேனியரும் கெனீசியரும் கட்மோனியரும் அந்த இடத்தில் ஏன் வரவில்லை? அவர் ஏன் மறந்து விட்டாரா? சரி, அவர் தான் ஒரு விலையை ஏன் சொல்லாமல் விட்டார் என்று பார்த்தால், நாங்கள் யோசுவா புத்தகத்துக்கு போவோம். ஏன்னா யோசுவா 12 பேரே, அவர் மோசே வந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு 12 பேரை ஒவ்வொரு குலத்திலையும் இருந்து தேர்ந்தெடுத்து 12 பேரை அனுப்புகிறார், போய் வேவு பார்த்து வாருங்கள் என்று. அப்ப அந்த இடத்துல யோசுவா போய் ரெண்டு பேர் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தார். இப்ப நாங்க பார்ப்போம் யோசுவா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். யோசுவா 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவா 3 அதிகாரம் யோசுவா 3 அதிகாரம் 9-18 பார்ப்போம். 9-18 யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எர்மோனியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அப்ப இதுலயும் அந்த இனம் வரவில்லை. யாரு? நான் சொன்ன மாதிரி 3 இனத்தை ஞாபகம் வச்சிருங்கன்னு சொன்ன, கேனியர் இல்லை, கெனீசியர் இல்லை, கட்மோனியரும் இல்லை. இந்த அந்த அதாவது இவர்கள் இந்த 3 இனமும் என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, எய்த்து தேசத்துக்கு அடிமைகளாக போனார்கள். யாரு? அதாவது அடிமைகளாக போவில்லை, எய்த்து தேசத்தை ஜோசே பரதம மந்திரியாக ஆண்டு கொண்டிருக்கிற நேரம் இந்த இஸ்ரவேல தேசம் எல்லா இடத்துக்கும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பஞ்சம் ஏற்பட்ட பின்பு யோசேப்பு தான் எல்லாருக்குமே தானியங்களை வழங்கினார். அந்த இடத்துக்கு இவர்கள் அதாவது 12 சகோதரர்களும் தகப்பன் எல்லோரும் யாக்கோவும் திரும்பவும் யோசேப்பிடம் வருகிறார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த பார்வன் மன்னனின் இவருடைய யோசேப்பின் சகோதரர் தகப்பன்மார் வந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார். கோஷேன் என்ற இடத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் அங்கே குடியமர்ந்து விடுகிறார்கள். அந்த இடத்தில் குடியமர்ந்து வருகிற போது இன்னும் 430 வருடங்களுக்கு பின்பு இன்னொரு பார்வோன் அரசன் வருகிறார். இன்னொரு பார்வோன் அரசன் வந்த பின்பு அவருக்கு யோசேப்பை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த இனம் பெருகி கொண்டே போகுது என்று அவன் இவர்களை இஸ்ரவேலர் அனைவரையும் இந்த ஜாதிகளை அவன் அடிமைகளை ஆக்கினான். அடிமைகளை ஆக்கின போது அந்த இடத்தில் மோசே வருகிறார். இவர்களை மீட்டு கொண்டு கானான் தேசம், தேவனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு, கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு மோசே அந்த இடத்துக்கு வருகிறார். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும், எகிப்தில இருக்கிறவர்கள் ஒரு நாளும் எகிப்து அவர்கள் அடிமைகள் அல்லவள் இல்லையா? எகிப்தில இருக்கிற மக்கள் எகிப்தை விட்டு போக மாட்டார்கள், எகிப்தியர். ஆனால் இவர்கள் இஸ்ரவேலரோட இன்னொரு ஜாதிகளும் இருந்திருக்கிறார்கள். அப்ப இன்னொரு ஜாதிகளும் இஸ்ரவேலரோடு அந்த இடத்தில் எகிப்துல அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு தெரியாத விஷயமாக இருந்தது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இனமும் இந்த இஸ்ரவேலரோட எகிப்துல இருந்து வெளியேறி போகிறார்கள். அந்த ஜாதியாரு, அந்த ஜாதியாரு. அப்ப நாங்க பாப்போம் இது உண்மையா இல்லையா. இஸ்ரவேல் இவ்வளவு நாளும் நான் நினைத்து கொண்டிருந்தேன் இஸ்ரவேலர் மாத்திரம்தான் அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்கள். இல்லை, இன்னொரு ஜாதியும் இருந்தார்கள். அதாவது இவர்கள் அந்த சில இனங்கள் இவர்களோடு சேர்ந்து இஸ்ரவேலரோடு சேர்ந்து எகிப்துக்கு போயிருக்கிறார்கள். போய் அந்த கோஷேன் என்ற இடத்துல அவர்களும் அமர்ந்திருந்திருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து. அப்ப இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், யாத்ராமம் 12 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்ராமம் 12 அதிகாரம்
யாஸ்திராமம் 12:3 அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரனின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனா இருந்தான். அடுத்தது வாசிப்போம், 7 வாசிப்போம். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன்னாவை அசைப்பதில்லை. அதுக்கு பிறகு 38 பாருங்கள். I'm sorry. யாத்ராமம் 12:3 நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடுவீர்கள். அடுத்தது 7 அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, அப்ப இவர்கள் அதை தெளிக்க வேண்டும். 38 பார்ப்போம். 38 என்ன சொல்கிறார் என்றால் அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனது மன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. பல ஜாதியான ஜனங்கள், இந்த பல ஜாதியான ஜனங்கள் யார்? அவர்களோடு சேர்ந்து பல ஜாதியான ஜனங்களும் போனார்கள். ஆம், இஸ்ரவேலரோட அந்த பல ஜாதி ஜனங்கள், அதாவது அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக தேவன் அவர்களை அடிமைகளாயிருந்து அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகும் போது வனாந்திரத்திலே அந்த பல ஜாதி ஜனங்களும் அவர்களோடு இருந்தார்கள். செங்கடலை இரண்டாக பிரிக்கப்பட்ட போதும் அந்த இஸ்ரவேலரோடு பல ஜாதி ஜனங்கள் இருந்தார்கள். மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிய போதும் அந்த தண்ணீரை அறிந்தினவர்கள் இந்த பல ஜாதி ஜனங்களும் தான். அது மாத்திரமல்ல, அதாவது 40 மன்னாவை வழங்கின போது தேவன் அவர்களுக்கு கொடுத்த போதும் இஸ்ரவேலருக்கு கொடுத்த போதும் அதை இந்த பல ஜாதி ஜனங்களும் உண்டார்கள். அது மாத்திரமல்ல, 10 கட்டளைகளை தேவன் கொடுத்த போதும் இந்த 10 அவர்கள் கண்டார்கள், கேள்விப்பட்டார்கள் இந்த பல ஜாதி ஜனங்கள். அது மாத்திரமல்ல, ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கின போதும் அதை இஸ்ரவேலர் மாத்திரமல்ல இந்த பல ஜாதி ஜனங்களும் கண்டார்கள். அது மாத்திரமல்ல, எத்தனை பேர் இதை பார்த்து எத்தனை பேர் அவர்களும் தேவனை எமது தேவனை தரிசிக்க தொடங்கி இருப்பார்கள். எத்தனை பேர் எமக்கு மட்டும், அதாவது புற ஜாதிகள் பல ஜாதி ஜனங்கள் எத்தனையோ பேர் இவரை தரிசிக்க தொடங்கினார்கள். ஓகே, அதே மாதிரி எரிக்கோவை சுற்றியதும் இந்த இஸ்ரவேலர் மாத்திரமல்ல இந்த பல ஜாதி ஜனங்களும் தான். அப்ப நாங்க பார்ப்போம், நாங்கள் நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் தான் புற ஜாதி மக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் புற ஜாதியாருக்கு கிருபையா இருந்திருக்கிறார். அதாவது கெனீசிய கத்மோனியர் காண்டவர் அவர்களையும் காப்பாற்றி இருக்கிறார். நாங்கள் அடுத்தது 8:13 வாசிப்போம். 8:13

0: திருநாமம் 13 உண்டு. இப்ப இதுல வேவுபாக்க அனுப்புற மோசே அந்த அதைத்தான் நான் வாசிக்க போறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒவ்வொரு பிரபுக்களா அனுக்கிறார்கள், அனுக்கிறார் மோசே. அதுல பாருங்க, மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்தில் இருந்து அனுப்பினார். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். யாரோட தலைவர்களா? இஸ்ரவேலர் புத்திரரின் தலைவர்கள். அதுல நான் ஒரு ஆளை வாசிக்க, அவர்களுடைய நாமங்களான ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா. ரைட். இப்ப நான் ஆறாவது, அப்படியே 12 கோத்திரங்கள், இதுல நான் ஆறாவது வாசிக்கிறேன். யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். அப்ப இது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். எந்த கோத்திரத்திலிருந்து இயேசுவானவர் வந்த? யூதா கோத்திரம். அந்த கோத்திரத்தில் எப்புனேயின், யாருடைய மகள்? எப்புனேயின் குமாரனாகிய காலே. ரைட். நாங்கள் இப்போது பார்ப்போம் எண்ணாகமம் 32:11. இந்த எப்புனே யார் என்றதை பார்ப்போம். 32:11 பார்ப்போம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான, யாரு? கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேவும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. அப்ப யாரோட குமாரன்? எப்புனேயின் குமாரன். எந்த இனத்தை சேர்ந்தவர்? கேனீசியன். கேனீசியன் யாரு? புறஜாதியார். புறஜாதியானவர் அந்த கேனீசியர். அதாவது அவர் வந்து எப்புனே எப்படிப்பட்டவர் என்றால், அவர் யார் என்றால், அந்த எப்புனேயின் அர்த்தம் என்னவென்றால், அது ஒரு தீர்க்க தரிசியாம். கானான் தேசத்து தெய்வங்களை தீர்க்க தரிசனமாக வழங்குறவரா அவருக்கு. அந்த எப்புனேயின் அந்த மீன், அவர் ஒரு தீர்க்க தரிசி, கானான் தேசத்து தெய்வங்களை வழங்கினவர். அப்ப அவர் புறஜாதியான அவர் எமது தேவனை ஏற்றுக்கொண்டார், எமது தேவனை ஏற்றுக்கொண்டார் என்றோ எப்பொழுதோ யூதர்களாக மாறினவர்கள். அப்ப யாக்கோபு கோத்திரத்தில் இருந்து வந்தவர் அல்ல காலே, புறஜாதியில் இருந்து வந்தவர் தான் அந்த காலே. அப்ப இப்ப புறஜாதியார் ஏற்றுக்கொண்டார்கள் தேவனை. நமது தேவன் ஏற்றுக்கொண்டாரா பார்ப்போமா? தேவன் ஏற்றுக்கொண்டார். தேவன் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, யூதா கோத்திரத்தின் பிரபுவாய், பிரபுவின் தலைவன், அதாவது தலைவனாக மாற்றினார். பழைய ஏற்பாட்டில் தேவன் அவரை தலைவன், பிரபு என்பது தலைவனாக மாற்றுகிறார். அப்ப நாங்கள் அதுல யோசு, அந்த கானான் தேசத்துக்கு போறது யாரு? யோசுவா. யோசுவா வந்து யூதன். மற்றவர் யாரு? புறஜாதியான காலே. இது எதுக்கு அடையாளம்? புதிய ஏற்பாட்டு தான் அடையாளம் இது. அதாவது இன்று பரலோகம் என்கிற கானான் தேசத்துக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதரும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியாரும் சரி. ரைட். அப்ப நாங்கள் யோசுவா என்ற மீனிங் யோசுவா, இயேசுவை நாங்கள் புறஜாதியான நாங்கள் அவரை பற்றி கொண்டு நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம். ரைட். அப்ப அன்றைக்கே அந்த பழைய ஏற்பாட்டிலே அவர் நிரூபித்து விட்டார். அதாவது இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, அவர் தேவன், புறஜாதியாருக்கும் அவர் தேவன் என்பதை அவர் அன்றே அதை நிரூபித்து விட்டார். அடுத்தது நாங்கள் இப்ப வருவோம் மத்தேயு 15 அதிகாரம். மத்தேயு 15 அதிகாரம் 21 வசனத்துக்கு நாங்கள் இப்போது வருவோம். என்னத்துக்காக வேண்டி? இயேசு. அப்ப உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப காலே வந்து புறஜாதியார். ரைட். இப்ப நாங்கள் கானான் தேசத்துக்கு, கானான் தேச, அந்த கானான் இஸ்திரிக்கு வருவோம். மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இப்ப இயேசுதான் அந்த இடத்துக்கு போகிறார். அப்பொழுது அந்த திசைகள் குடியிருக்க காணானிய ஸ்திரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனி, அவர் சும்மா ஆண்டவரே என்று கூப்பிடவில்லை, ஆண்டவரே தாவீதின் குமாரனி. அப்ப அவளுக்கு விஷயம் தெரிந்தவள் தான், ரைட். அவள் விஷயம் தெரிந்ததுனால தான் அவள் கூறுகிறாள், தாவீதின் குமாரனி எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவரே ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறார் என்றால் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று பார்ப்போம் என்ன நடக்குது என்று அவர் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார். பாருங்க, அந்த அந்த பெண்மணி வந்து அவள் கேனீச வம்சத்தை சேர்ந்தவர், அதாவது காலேவின் வம்சத்தை சேர்ந்தவர். ஒரு சிலர் யூதராக மாறிவிட்டார்கள், எல்லோருமே யூதராக மாறினார்கள் என்று நான் குறிப்பிடவில்லை. இதுல ஒரு சிலர் யூதராக மாறிவிட்டார்கள், ரைட். அந்த காலத்தில் அதுக்குரிய எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை, இல்லையா. அப்ப இவர்கள் மாறிவிட்டார், ஆனால் இந்த சிலர் ஒரு சிலர் மாறவில்லை. அதுல ஒருத்தி தான் இந்த காணானிய ஸ்திரி, ரைட். அப்ப இவள் வந்து இவளுக்கு விஷயம் தெரியும், என்னடா காலே வம்சத்தில இருந்து வந்ததுனால இவளுக்கு இயேசுவை பற்றி இவளுக்கு நன்றாகவே புரிந்து விட்டது, ரைட். அதுக்கு பிறகு அப்ப இந்த இடத்துல சீஷர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அந்த இடத்துல விளங்கினது யாருக்கு? இயேசுவத்தும் காணானிய ஸ்திரிக்குமான உரையாடல்கள் தான். அது ஒரு உண்மையிலேயே ஒரு சரித்திரம் படைக்கிற ஒரு உரையாடல் ஒன்று நடக்குது. அதுல அந்த சீஷருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களுக்கு இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், என்னடா இவர் கூப்பிட கூப்பிட இவர் பேசாம இருக்கிறதுனால அவர்கள் சொல்லுகிறார்கள், அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னண்டா, காலேப் என்பதின் அர்த்தம் என்னதென்றால் நாய். அதுடைய எபிரேய மீனிங் வந்து அதன் அர்த்தம் நாய். இப்ப தெபோராள் என்பது தேனி என்ற மாதிரி காலேப் என்பது நாய், சரியா. அப்ப இவள் வந்த போது, இவள் வந்து சொன்ன இடத்துல இவள் இயேசு என்ன சொல்றாருண்டா, நீயும் அந்த மூதாது உனது மூதாதரை போல யூதராகி மாறி நீயும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம் தானே, அதை விட்டு விட்டாய் என்பது தான் அவருடைய அந்த அந்த உரையாடல் அவர் கூறுகிற அந்த அர்த்தம். அப்படி அவள் மாறி இருந்தால் அவளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். ஆனால் அவள் என்ன சொல்றாள் என்றால், அந்த அதாவது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து காலேவின் குட்டிகளுக்கு போட முடியாது என்று அவர் கூறும் போது அவள் சொல்லுகிறாள், நான் உள்ளே வந்து, அவள் உள்ளே வந்து ரைட், அந்த மேசையில் இருந்து விழுகிற, அதாவது அவள் சொல்லுகிறாள், நான் உள்ளே இப்ப வெளியில நீங்க அப்ப துண்டுகளை வெளியில் போடும் போது என்று அவள் சொல்லவில்லை, உள்ளே வந்து அந்த மேசை எங்கே இருக்கும், உள்ளே. அப்ப அவள் சொல்லுகிறாள், நான் உள்ளே வந்து உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த மேசையில இருந்து விழும் அந்த சிறு துணிக்கைகளை, நீங்க நாய்களுக்கு போடுகிற அந்த துணிக்கைகளாகவே எனக்கு கொடுக்க மாட்டீங்களா என்று. அப்ப அவள் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது. அவர் ரெண்டு ஆசீர்வாதங்களை அவளுக்கு கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்று பார்ப்போம். 28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமா, இஸ்திரியே இஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். இஸ்திரியே என்று கூப்பிடுறார். இஸ்திரியே என்று அவர் எங்கே கூப்பிட்டு இருக்கிறார், மரியாள் காணான் தேசத்துல அந்த கல்யாணத்துல, கல்யாணம் உனக்கு தெரியும், தண்ணீரை ரசமாக மாற்றிய இடத்தில் அவர் இயேசு கூப்பிடுகிறார், இஸ்திரியே. அப்ப அதே அந்த யூத கோத்திரத்து மரியாளுக்கு கொடுத்த அந்த அதே மாதிரி அந்த அந்த ரெஸ்பெக்ட் அதே இதை கொடுக்கிறாரு. மரியாளின் வயிற்றிலிருந்து இயேசு பிறந்தார், அந்த அதே மரியாளுக்கு கொடுத்த அந்த அதே ரெஸ்பெக்டை கொடுக்கிறாரு இந்த காணானிய ஸ்திரிக்கு, இஸ்திரியே என்று கூப்பிடுகிறார். அப்ப இதுல பாருங்க, அவர் இஸ்திரியே என்று சொல்லி அவளுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். ஆகவே நீ விரும்புகிறபடி ஆக கடந்து அந்நேரமே அவள் சுகமானாள், அவளுடைய மகள் சுகமானாள். அப்ப நாங்கள் யோசிக்க தேவையில்லை, நாங்கள் யூதா கோத்திரத்தில் பிறந்தால்தான், யூதா கோத்திரத்துல பிறக்கவில்லை, இஸ்ரவேலரனால் நாங்கள் பிறக்கவில்லை என்று. இல்லை இல்லை, நாங்கள் புறஜாதியார பிறந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, நிச்சயமாக நாங்கள் பெரிய பாக்கியசாலிகள். பரா பாக்கியசாலிகள் என்றால் உண்மையிலே உண்மையிலே உண்மையிலே அவருடைய அன்பை பெற்றனா அனைவருமே பாக்கியசாலி. அதாவது எங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். எபிசியல்ல இருக்குது 1, 2, 3, 4, 5, 6, 7 வசனத்துல இருக்கிற, அதாவது உன்னதங்களிலே யூதா கோத்திரத்தான ராஜ சிங்கமான இயேசு நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு அமர்ந்திருக்க செய்திருக்கிறார். உன்னதங்களிலே அவரோடு அமர்ந்திருந்தா நீங்களும் நானும் யாரு? பிரபு, ஒரு தலைவன், ஒரு தலைவி. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் கிருபை வெளிப்பட்டது, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் கிருபை இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இரக்கம் வெளிப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் இரக்கம் இருந்தது. அதுதான் இயேசு சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். அப்ப ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் மாத்திரமல்ல, காலேவின் தேவன் இன்று என்றும் தேவனாயும் இருக்கிறார். ஆமென். தக்கத்தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர்.
1: அடுத்ததாக இந்த வேளையிலே கிதியன் அவர்கள் அழைப்போம். இந்த வேளையிலே அவர் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பாடல்களை எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் கிதியன் இருக்கிறீங்களா? எடுத்து வாருங்க ஐயா, ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங் எடுத்து வாருங்க.
2: நன்றி ஐயா. இப்போது கூட எனக்கு பதிலாக என்னுடைய மனைவி இப்போது நன்றி பாடல்களை பாடுவாங்க. இந்த நாளில் உங்க மத்தியில் ஒரு பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறாங்க. நீங்க கேட்கும்படி உங்களை அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே
3: போது பலமுறை கிட்ட போனே உன் கரம் பிடித்த பின்பு

முடைகிறேன்

0: தேங்க்யூ சோ மச் பாஸ்டர்யா.
1: ஆமென். நன்றி ஐயா, நன்றி. அருமையான பாடலை எடுத்து வந்தீர்கள். இன்னும் முடைகிறேன் என்று உண்மையிலே கத்திர அருமையான பாடலை தந்ததுக்காக கத்திரை நான் சோதரிக்கிறேன். கத்திரிக்கு மகிமை உண்டாவதாக கத்திரதாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. ஆமேன். ஆமா, இந்த வழியில் நாங்கள் இறுதி ஆசீர்வாத ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வழியிலே சிஸ்டர் சாலோமி அவர்களை அழைப்போம். சாலோமி, பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட்.
1: ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று உலகத்திலே ஒப்புக் கொடுக்கணும். எடுத்து வாருங்கள் இறுதி ஆசீர்வாத ஜெபங்களை.
2: துதிக்கப்படத்தக்கவரே, போற்றப்படத்தக்கவரே, புகழப்படத்தக்கவரே, முக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவரே முக ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா, எங்கெல்லாம் உங்க நாமத்தை இசப்பா மகிமைப்படுத்துகிறார்களோ, பிரசவப்படுத்துகிறார்களோ, அவர்கள் மத்தியில கடந்து வருகிற எங்க நல்ல தகப்பனா இருக்கிறதே முக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான எங்களுக்கு புத்திர சுபிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற கத்தாவே. உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை கத்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, எங்களை கூப்பிடுற சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா, எங்களை கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. எங்களிடமாய் சாய்ந்து எங்களை விண்ணப்பங்கள சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் எப்பேறப்பட்டதான தெய்வத்தை அப்பா எங்கள் தெய்வமாக நாங்கள் கொண்டிருக்கிறோமே. நாங்கள் பாக்கியவான்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே, அற்பரும் நீசருமாக எங்களுக்கு கத்தாவே கிருபையாய், கிருபையாய், கிருபையாய், கிருபையாய், கிருபையாய் கத்தாவே. நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கத்தாவே. அப்பா ஆண்டவரே, ஈசப்பா இந்த நாளில கூட கத்தாவே, இந்த ஞாயிறு மாலைக்கு ஆராதனை இருக்க தாவே, மகிமை எங்கள் மத்தியில வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனானவர் அப்பா, எங்களுடைய ஆராதனையில் மகிமை பட்டிரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. தேவ செய்தியின் வேலையில கத்தாவே, நீர் எங்களோடு கூட பேசின தயவுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. ஈசப்பா ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு கத்தாவே, அதன்படி வாழ்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய கத்திரங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரக்க தாவே. உங்க இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரக்க தாவே. அப்பா, நீர் வெறுக்கிறதான காரியங்கள், அப்பா, நீர் அருவறுக்கிறதான காரியங்கள் எங்களிலே எண்ணிலே இருந்து கத்தாவே, கத்த தயவாய் கத்தாவே எடுத்து போடுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரக்க தாவே. அப்பா, நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே கத்தாவே. இந்த வேலையில ஈசப்பா இந்த ஆராதனையில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே கத்தாவே, கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைன் இணைப்பில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மனுஷன் பார்க்கிற விதமாய் நீங்க பார்க்க மாட்டீங்கப்பா ஆண்டவரே. மனுஷங்களுக்கு எங்களுக்கு உள்ளான இருதயம் தெரியாது சுவாமி ஆண்டவரே. எங்களுடைய கத்தாவே சூழ்நிலைகள் தெரியாதப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது தெரியாது கத்தாவே. ஆனாலும் ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை சுவாமி. நீர் சகலத்தையும் அறிந்தவரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற கத்தாவே. இந்த கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லக்கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொருவருடைய இசப்பா என்ன தேவைகள், என்ன காரியங்கள், என்ன எதிர்பார்ப்புகள், வேதனைகள் ஆண்டவரே கத்தாவே, ஜபங்கள் எவற்றுக்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, விடுதலைக்காக, சுகத்திற்காக கத்தாவே, எந்த காரியங்கள் வந்து ஜெயம் கிடைக்கணும் என்று கத்தாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கத்தாவே நாங்கள் அறியோம் சுவாமி கத்தாவே. என் தேவன்தாமே ஐயா ஆண்டவரே கத்தாவே, இரக்கமுள்ளவராய் அப்பா, கிருபையின் தேவனாய் இருந்து கத்தாவே, அப்பா நீர் எங்களுக்கு எல்ஷடாயின் தேவன் இருந்து, எகோவா ஈராக இருந்து, எகோவா ராஃபாவாக இருந்து கத்தாவே, தெய்வமே ஒவ்வொருவருக்கும் அப்பா விடுதலை தருவீராக ரட்சாமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் ஆண்டவரே, ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே கத்தாவே. தெய்வமே மனம் இறங்கியப்பா, யாரெல்லாம் கத்தாவே எந்த காரியங்களுக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா ஆண்டவரே, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கத்தாவே என் தேவனில் அறிந்தவராக இருக்கிறீரப்பா. ஒரு விசை கூட மனம் இறங்குவீராக ராஜா, மனம் இறங்குவீராகப்பா. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தரீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுவீரப்பா. எல்லா விக்கினங்களுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் எல்லா தீமையான காரியங்களுக்கும் கர்த்தாவே நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராகப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் கூடாரங்களில் கர்த்தாவே அப்பா சமாதானங்கள் குடியிருக்கட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் குடியிருக்கட்டும் ஆண்டவரே. என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும் என்று சொன்னது போல கர்த்தாவே அப்பா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீங்க கர்த்தாவே. உங்க நன்மையினால கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரே சப்பா பெற்று ஆண்டவரே அப்பா சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவீராகப்பா. பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தா. வியாதியின் படுகை கர்த்தர் மாற்றுவீராக கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில கர்த்தாவே என் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராகப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ணி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலப்பா. ஆண்டவரே கர்ப்பத்தின் கணிகா காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற வேலையில கர்த்தர் ஆண்டவரே எல்லா தடைகளையும் எல்லா பலவீனங்களை கர்த்தரி மாற்றி ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை கர்த்தாவே சந்தோஷப்படுத்துவீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா. பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்துல ஒன்று சேரட்டும் அப்பா. ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்களை கர்த்த தொடுங்கப்பா. ஞானத்தினத்துக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்த தொடுங்க ஆண்டவரே. வார்த்தைகள் கிரி செய்யட்டும் அப்பா. ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வருவீராகப்பா. ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருப்பார்கள் ஆனால் கர்த்தர் ஆண்டவரே மறுபடியுமாய் உன் பக்கமாய் கர்த்தர் இழுத்துக் கொள்வீராகப்பா. ஆண்டவரே இந்த கல்வாரி நேசம் அவர்கள் மீண்டுமாய் தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும் அப்பா. விசேஷமா இந்த வேலையில நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறையா ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே இந்த வாலிப பிரயாத்தில் ஆண்டவரே தங்கள் பரிசுத்தத்தையும் உண்மையும் காத்துக்கொள்ள, தங்கள் கற்பை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. எந்த தீமையான காரியங்களும் எந்த தீர்த்துள்ள காரியங்களும் எங்க பிள்ளைகளை தொட்டாது பிடிக்கும் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் வேலை அடைப்பீராகப்பா. எந்த மாம்சமோ பிசாசோ இச்சைகளோ மற்ற காரியங்களோ உலக பிரமாணமான காரியங்கள் எங்க பிள்ளைகளை தொட்டக்கூடாதப்பா, தொட்டக்கூடாது ஆண்டவரே. மாலிப பிள்ளைகள் இந்த காலங்கள் உமக்கு என்று வைராக்கியமா எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. விசேஷமா இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்டர் திரு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஊழியக்காரருக்கு வேண்டிய நல்ல குருபைகளை கத்த தருவீராகப்பா. காண்டாமிருகத்து கொத்த பலனை தாங்க ஆண்டவரே. இன்னுமாய் கூட கத்தாவ, இன்னுமாய் கூட ஊழியத்தின் வாசலில் கத்த விரிவடை செய்வீராகப்பா. அநேக எழுப்புதலை கூட்டங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே. அநேக சுவிசேஷ கூட்டங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அநேக ஊழியர்கள் எழும்பட்டும் அப்பா. அநேக நாடுகள் இணையட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமித்தும் நாமத்தை உயர்த்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நன்மை என்று சொல்லுகிற ஒன்றும் குறைவுபடாத படிக்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா வச்சு கர்த்தர் நிறைவாக்கி போடுவீராகப்பா. பொருளாதார தேவைகள், ஜப தேவைகள், கொடுக்கிற இருதயங்கள், தாங்குகிற இதயங்களை கர்த்தர் எழுப்பி தருவீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு என்று, ஊழியக்காரருக்கு என்று, விசுவாச மக்களுக்கு என்று எழும்பி போராடி கொண்டிருக்கிற தடைகளை கொண்டு வர நினைக்கிற ஆண்டவரே மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகள், பிசாசின் தந்திரமான காரியங்கள், மனுஷ வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனமாய் கடிந்து பாதரத்துல சுட்டரிக்கிறமே இயேசுவின் நாமத்தினாலே. கத்த நீர் ஜெயம் எடுப்பீராகப்பா, ஜெயம் எடுப்பீராக ஆண்டவரே. எல்லா தடைகளை கத்த நிர்மலம் பண்ணி போடுங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணும்போது கூட எந்த தடைகளை வராதபடிக்கு அப்பா அதை ஒளிபரப்பு பண்ணி எல்லா காரியங்கள் நீ கிரமமாய் செய்ய, ஒழுங்காய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. எல்லா தடைகளை நிர்மலம் பண்ணி போடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனை கரங்களை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. தேவைகளை கர்த்தர் சந்திங்காண்டவரே. எங்க உலக நாடுகளில் நல்ல ஒரு சமாதானங்களை கர்த்தர் தாங்கப்பா. சபைகளில் இந்த நாட்களில் எழுப்புதலை தாங்க கர்த்தாவே. வார நாட்கள் நடக்கதான எல்லா கூட்டங்களிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டப்பா. உன்னத மகிமை வெளிப்படட்டும் ராஜா. ஆண்டவரே பங்கு பெறுகிற ஜனங்கள், பார்க்கிற ஜனங்கள், கேள்விப்படுகிற ஜனங்கள், கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய் ஒரு சாட்சி உள்ளவர்களை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொருத்தருடைய இயேசப்பா ஒவ்வொருவரையும் கரங்களில தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி கொள்வதற்கு எங்களிடத்துல ஒன்றுமே இல்ல சுவாமி. எல்லாம் விட கிருபையப்பா. எல்லாம் நீர் எங்களுக்கு ஈவாய் தந்ததப்பா, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அடுத்த வாரம் வருகிற வரைக்குமாய் ஒவ்வொருத்தரும் செய்ய போகிற காரியங்கள், ஈடுபட போற காரியங்கள், அவங்க செய்ய நினைக்கிற எத்தனை திருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய மகிமை இருந்து கத்தாவே, கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்து ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையின் கரம் இருந்து ஆண்டவரே, கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்தப்பா அவர்கள் நடத்தின வேண்டுமாய்க்கும் நாங்கள் செபிக்கிறையா. எல்லா தீமையான காரியங்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் ஆண்டவரே பலவீனங்களுக்கும் கர்த்தரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆசீர்வதிக்கிற கரம், இந்த தயவுள்ள கரம், உடைய பாதுகாக்கிற கரம் ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மேல கத்தாவே நன்மைக்கு ஏதுவாக நீட்டப்பட கத்தர் உதவி செய்வீராகப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பங்கு பெடுத்த ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் விசேஷமா செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா துதியும் கண்ட மகிமேசப்பா உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. நீர் மாத்திரம் மகிப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவி நாமத்தை செபிக்கிறேங்க நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.
1: நன்றி சகோதரி. கத்திர உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பாஸ்டர் ஆண்ட்ரூ, உங்களுடைய கருத்தில் ஒப்புக்
0: கொடுக்கிறேன். நாங்க எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை
3: கிருபையும்
0: பரிசுத்தாவினுடைய அன்யோன் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட சதா காலம் இருப்பதாக.
1: Thank you, everyone.
4: Thank you, Pastor. Thank you.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ்

இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

குறிப்பிட்ட நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை. இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிய நிலம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே, என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியில் நிறைந்து இதயத்திலே நம்மை படைத்த தெய்வத்தை பாடி துதித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்த வாருங்கள்.

0: இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே, ஆமே.
1: கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆராதிப்போம் வாருங்கள் என்கின்ற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியில் எபிரோன் திருச்சபைகளின் தலைவரும் மூத்த போதகருமான பாஸ்டர் கே பி எடிசன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
2: ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் தேவதாவையும் கர்த்தர் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த அருமையான பாடல்களை ராகத்துடன் ஏற்றிய டி ஆர் கிங்ஸ்லி அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு இசையமைத்த அருமையான தேவதாசன் சாம் சுதாகர் அவர்களையும் தயாரிப்பாளர் டி பிரான்சிஸ் அவர்களையும் தேவன் தாமே உன்னதத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நவெல்லாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சி உலகத்தின் எல்லா பகுதியிலும் பாடும்படியாக நாம் ஜெபிப்போமா? சங்கீதத்தின் புத்தகம் 89:1 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்ன அருமையான வசனம் பாருங்கள். தேவனுடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பாடும் பொழுது அது அநேகருடைய உள்ளங்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். மாத்திரமல்ல, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நம்மை ரட்சித்து அவருடைய உன்னத அனுபவத்திலே நம்மை கொண்டு போவது மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உச்சரிக்கும் பொழுது பாடும் பொழுது கர்த்தரமை ஆசீர்வதிப்பார். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த அருமையான பாடல் கேசட்டையும் நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி

இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் ஏசி தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த சிடிக்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் எஸ்ஜி பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
1: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம். விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமாக இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜபம், யாரையுமே தூங்க விடலை, அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு அருமையான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும், இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜெபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிறோம், ஊழியம் இன்னும் விரிவாகட்டும் 1000 மடங்கு. தேங்க்யூ. 30 அடையாளங்கள் இன்னும். ராஜாவே, இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையில் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று அருளப்பர், நான்கு பன்னிரண்டில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார், அயலானில் உறையும் இறைவனை காண விழைவோமா?
1: அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, எண்ணாகம் 31 இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு உட்படுத்தின மீதியானியரை முறியடிக்க மோசே படை வீரர்களை அனுப்புகிறார். அந்த படை வீரர்களை தலைமையேற்று நடத்தியது ஆசாரியன் பினேகாஸ். அந்த பினேகாஸ் கையிலே பரிசுத்த பாத்திரங்களும் எக்காலமும் இருந்தன. எக்காலத்தை துணிக்க செய்து மீதியானியரை முற்றிலும் முறியடித்தார். இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற விக்கிரக வேசித்தன ஆவிகளை முறியடிக்க கர்த்தர் நம்மையும் பினேகாசாக அழைக்கிறார். வாருங்கள், பரிசுத்தோடு துதியை ஏறெடுப்போம், துதி முழக்கமிடுவோம், எதிரியை முற்றிலும் முறியடிப்போம். ஜெயமே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்து

கரங்களை தட்டி உயிருள்ள நாள் வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை பாடுவேன். நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.

0: ஹல்லேலூயா.
1: மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலனாய் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணிகள், பலவிதமான வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வந்த போதிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படியே நடத்தி இருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்.

பிரார்த்திப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை துதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் கர்த்தாரே கரத்தை பிடித்து நம்மை நடத்தினாரே. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதனே.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்மை செய்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை என்னாண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பல நாட்கள், ஆண்டுகள், வருஷங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அழைத்த தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.

காக்கிறவர், இரவென்று பகலென்று பாராமல் நம்மை காக்கிறவர். ஒருபோதும் அவர் நம்மை வழி நடத்தாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! செற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆகவே உயிருள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். செற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய நாவிலே அவரை பாடும் பாடல்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அல்லவா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா!

0: அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கனம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சேஷித்து விதமாய் ஆசீர்வதித்து நன்மையினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக காணப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா.

அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களையும் உயர்த்துவார். ஓம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: 1 சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பினபோது அவர் வியாதியாயிருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
1: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பிப்போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நீர் ஆண்டதில்லை. அவர்கள்
0: மத்தேயு 8 அதிகாரம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100 நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பந்தி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பந்தி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பந்தி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லையை

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழி நடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார். இன்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில் நடத்தும் ஒரு திருப்பு முனையாக எங்களுடைய வாழ்க்கை அமைய நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: ആമീൻ ആമീൻ. ഇന്ന് 6ാം തീയതി 7ാം മാസം 6ാം തീയതി ആടി മാസം 6ാം തീയതി ജൂലൈ മാസം 2026 തിങ്കക്കിഴമை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனை இந்தந்த நாடுகளில் இருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்திலே. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்த ஊழியர் பஸ் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் அதே வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வார இந்த நாளுக்கான வசனத்துக்கூட கடந்து செல்வோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். அவர் தமது சித்தத்தின்படி சகலத்தையும் நடத்துகிறார், எங்கள் வாழ்க்கையில் நடத்துகிறார், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 18, ஏசாயா 62, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தையும் 7வது அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேலையிலும் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான அபிஷேக ஆராதனையுடன் துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழி நடத்து ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜப வேலைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி தேவ ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா.
1: சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நீட்டது ஒரு நாளும் தடைப்படாது. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். யோவினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வைத்த தேவனையா ராஜா, யாவற்றையும் 2 மடங்காக ஆண்டவரே செய்து முடித்த ஆண்டவரே தகப்ப நீங்க தான அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லையப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பனப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா.

கட்ட வேண்டிய பில்லுகள், ஆண்டவரே மறைவாயிருக்கின்ற காரியங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனே வழி நடத்தும்படி செபிக்கிறோம். எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியாயிருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா. ஆண்டவரே மீண்டும் ஆய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற வேளையிலெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே தேவனே அப்பா தகப்பனே ஆண்டவரே நடைபெற வீணமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பில்லுகளிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகளப்பா ராஜா. மறைப்பொருள்கள வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர் ஆண்டவரே. ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே ஒரு துருத்தி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே. சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பி விட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன் எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவனின் கண்ணோக்கி பார்த்தீரப்பா ஆண்டவர். ஒரு தண்ணீர் ஊற்றி ஆண்டவரே அவளுக்கு காண்பித்தீர். அவள் தண்ணீர் தான் கேட்டாளப்பா. ஆனால் அப்பா நீர் ஒரு தண்ணீர் ஊற்றை காண்பித்த தேவன். ஒரு ஆதாமுக்காகவும் ஒரு ஏவாளுக்காகவும் ஆண்டவரே நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஓடவிட்ட தேவனப்பா ஆண்டவர். ஆகிய தேவன் ஏராளமானவர், தாராளமானவர், எல்சடாய் ஆகிய தேவன் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த திங்கக்கிழமையிலே ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கர்த்தாவே என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீர் போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வையும். அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் அப்பா ஆண்டவரே. முக்கு சூத்திரம். யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட ஆயிரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கிரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே முக்கு சூத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலையும் உண்டு. ஹாலேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை

எல்லாம் எங்களுக்கு வேறு யாரு உண்டு ஆண்டவரே? உண்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லையாப்பா. உண்மை தவிர எங்களுக்கு வேறொரு தீட்டம் இல்லையாப்பா. உண்மை தவிர வேறொரு ஆதரவு இல்லையாப்பா. ராஜா என் தகப்பனே, மரபான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாந்திரும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியகள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்படுவதாக. எரிச்சல்கள், கோபங்கள், பொறாண்மைகள் ஆண்டவரே அப்பா, தவறுகள் ஆண்டவரே தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் கனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில நடத்த விடுமா செபிக்கிறோம். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமன் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா, பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தர விடுமா செபிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடவுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு செடிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படிப்பித்திரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்தரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்தரிக்க, எங்கள் குடும்பங்களை சுதந்தரிக்க ஆண்டவரே தேவனே, எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்தரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை

ஆண்டவரே முக்கு சூத்திரம் மீண்டுமாய் ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும் படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தோடு நாங்கள் முறையிடுகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே, வழிகள் திறக்கிறவரே அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவரே உடைய ரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே தேவனே எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனே, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனே. அதை பழுக பண்ணுகிறவர் பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வைத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய்னு சொன்னவரே அப்பா. பிதாவே ராஜா நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆசீர்வதிக்கப்படுங்கள்னு சொன்ன தேவனே, ஹாலேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கங்களுக்கு கற்றுத்தரும்படி செபிக்கிறோம். எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில்

இருக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. அதற்கு முன்பாக செங்கடல்கள் இயேசுவின் நாமத்தினால் பிரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் ஜோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் மெழுகு போல உருவுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக ராஜா, ஹாலேலூயா. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்பு என்று நின்று மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது.

இருக்கிறது. அது அன்று என்றும் என்றும் மாறா இயேசுவே அன்று. எங்கிருந்தோ அன்பின் குரல் ஒன்று கேட்கின்றது.

0: அன்பு. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வைத்து ஜெபிப்பது, ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போலேன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை. அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார் காலையில் எழும்பினுடனே 2 நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்று ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் என்ற அப்படி அல்ல. துதி ஆராதனை 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் இத்தனை மணித்தியாலம் செய்யலாம். ஆனா ஜெபம் என்பது சுருக்கமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதையுங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பேரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளில் நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளில் எடுத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஹல்லேலூயா சத்துருவை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமருந்து. வேதம் நமக்கு பாருங்கள் பிரச்சனைகளை மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்லுகிறது. அல்லது ஒரே ஒரு வேத புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வையும் அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை வைத்து ஜெபிக்கின்ற வேளையில அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹல்லேலூயா, அந்த நியாயம், அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அவருடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தேவனே, உண்மை அறியாத ஜனங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே பொருளாதார காரியங்களுக்காக, சரிய சுகத்துக்காக ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிறார்கள் ரப்பப்படும். ஆண்டவரே, உடைய சித்தம் எதுவோ அதை எங்களுடைய வாழ்க்கையில நடத்தும். ஆண்டவரே அப்பாவிதாவே, மக்கள் சோத்திரமையா, வியாதியிலிருந்து விடுதலையாவது உம்முடைய சித்தம், பொருளாதார காரியங்களில களஞ்சியங்கள் நிரப்பப்படுவது உம்முடைய சித்தம், பிள்ளைகள் ஆண்டவரே உம்மா போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய சமாதானம் பெரியதாயிருப்பது உம்முடைய சித்தம் அப்பா. ஆண்டவராய தேவனே, சபைகள் பெருக்கம் அளவது உமக்கு சித்தம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து எங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தம் அப்பா ராஜா. சகலவித நெற்கீயர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு 20 ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே அப்பா, இச்சியடக்கம் வரையுள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணப்பட விடுமா செவிக்கிறோம் தத்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரதாய் நடந்து கொள்ளவும் ஆண்டவராய தகப்பனே, எங்கள் பிதாவே தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே, உண்மை அறிகின்ற அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு கிருபதாரும் தகப்பனே. தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய எங்களுக்கு கிருபதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆண்டவரே தேவனே, ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தையை சொன்னேனப்பா ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரின் நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு கிருபதாரும். ஆண்டவர் எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகள் பீர பிள்ளைகளுக்காக, திருச்சப மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தகப்பினே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவர். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு உண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுவின் மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரை கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றான். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தீர். ஆண்டவர் யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீர் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீது ஆண்டவர் சகல காரியங்களிலே ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரே விதை விதைத்தார்மனை 100 மடங்கு ஆசீர்வைத்தீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவர் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ட்ரக்ஸிலிருந்து போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள் அலட்சியங்கள் ஆண்டவரே அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை எப்படி பாவிகளாயிருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதைகளாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே, தேவனே உண்மை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்களில சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததை அன்பின் கயிர்களால் இழுத்து கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே. தேவன் எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, அந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உங்களுடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா ஆண்டவரே. மொக்க சூத்திரம் எங்களை அபிஷேகித்தீர், எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர், உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா எங்களுக்கு ஆண்டவரே. தேவனே உம்முடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அறிய வைத்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டீர் என்கிற ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா என் தகப்பனாகிய தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மொக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா ஐயா. நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உடைய தலையை பற்றி கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நடவரவனமா செவிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகி ஆண்டவரே சரீரத்துக்கு நீர்தான் தலியானவர் அப்பா ராஜா. தேவரீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரடும்படி செவிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினார். ஆமேன் ஆமேன் ஐயா
1: ஆமீன் ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரையும் வழிநடத்தினீர்கள் கர்த்தர்தாமே. உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாரா? பின்புறத்திலே சகோதரன் இமானுவேல் ட்ரம் ப்ளே பண்ணி அருமையாக வாசித்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகால வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய மகனையும் உங்களையும் கர்த்தர் வழிநடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. போக்கிலும் வரத்திலும் சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒன்றையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து தருவாரான வாழ்த்தி கொண்டு இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: பிளஸ் யூ. பிளஸ் யூ.
1: ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாகவும் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
2: Recording in progress.
1: காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை நாட்டுக்காக, உலக நாடுகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, யுத்த பூமிகளுக்காக, மக்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்ட் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சௌதன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும், அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானித் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் இணைந்திருக்கிறார். எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இங்கே நாளுக்கான வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தர் தமது சித்தத்தின்படி எல்லோரையும் வழிநடத்துகிறார், ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து தான் அழைத்து கொண்டவர்களை சந்தோஷம் சமாதானத்துடனும் வாழ கத்தர் உதவி செய்கிறார். அதே வேளையில் எல்லோரையும் சுபீட்சமாக வாழ கத்தர் அழைக்கிறார். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய வார்த்தைகளை அறிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற பொழுது வெற்றியெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், ஒன்று சாமுவேல் 18:18, ஏசாயா 62:2, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும், மத்தேயு 7:7. இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலும் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையில் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவார். வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இணைந்த சகோதரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்களையும் புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஒப்படைப்போம். சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டம்மா.
0: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன். குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்தை நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் அப்போ சில 16 அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லி கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதமங்களுக்கு சொல்லி தருகிறது பாருங்கள். நடுராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் செபமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்தனு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்புதத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும்
3: அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்றுத்தருகிறது. சடுதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவன்றது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யார் யாரிலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எதனால் இவர்கள் அங்கு நற்செய்தியை சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்ததுன்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், அவன் காவலாளி. ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எங்கள் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றா பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் எந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும்போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள். அந்த இடத்திலே யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலே தான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றால் பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நச்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள். அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த பல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும். அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உட்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழிய உங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மேம்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள், குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மேம்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்று ஒவ்வொரு சபைகளிலேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அந்த துதிக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஆராதனைக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஜெபத்துக்கூடாக ஆண்டவரே, ஜெப வீரர்களை துதிக்கிறவர்களை ஆராதிக்கிறவர்களை ஒவ்வொரு சபைகளிலேயும் சபைகளிலேயும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒவ்வொரு சபைகளிலேயும் இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மணவாட்டி சபையாக நீர் தெரிந்து கொண்ட உமது சபை, அல்லவரே உமது சபையை என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த பாடகர் குழு, ஒவ்வொரு ஜெப வீரர்களின் குழு ஒவ்வொன்றை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் இந்த கடைசி காலத்தில் எழும்பி பிரகாசிக்க ஒரு எழுப்புதல் வர மக்கள் எல்லாரும் ஒரு நாள் அந்த சபைகளுக்கு ஓடி வரும் பொழுது அந்த சபை உமாக்கு பிரியமான காரியங்களை செய்ய துதிக்க ஜெபிக்க உம்மை ஒருவரையே நோக்கி பார்க்க, அன்று பவுலும் சீலாவும் பாடி துதித்தது போல இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக அந்த மக்கள், அந்த அதிகாரிகள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய துதியின் மூலமாக, பாடல்களின் மூலமாக அவர்களுடைய காயங்களை எல்லாவற்றை நீர் சந்தோஷமாக மாற்றினீரே. ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை நீர் செய்தீரே. மகிமையாக நீர் இறங்கினீரே. அந்த மகிமை ஒவ்வொரு சபைகளிலேயும் இந்த காலங்களில இறங்கி வர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய மகிமை மூலமாக ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. ரட்சிப்பு இந்த இடத்துல இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சபைகளிலேயும் அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. நித்திய வெளிச்சம் சங்கம் ரெடியை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்துக்கூடாக போகிற ஒவ்வொரு ஜெபங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஐந்து கண்டங்களிலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. அந்தந்த வீடுகளில உம்முடைய மகிமையை அவர்கள் கண்டுகொள்ள கிருபை செய்வீராக. ஜெனர் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, அந்த மகளுக்கு கொடுக்கிற உம்முடைய வசனத்தின் வெளிப்பாடுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களும் சிடமாக இந்த ரேடியோவுக்குடாக போகிற வார்த்தைகள் மூலமாக அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவனுடைய வார்த்தைகள், அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாதது. அது நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் கண்டு அதன் மூலமாக ரட்சிக்க பெற்று பரலோக ராஜ்யத்தில் அந்த கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் வந்து சேர்வார்களாக. துதி கன மகிமை உண்டான அமைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவி. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமீன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமீன், ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை போட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்லே தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
5: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீர்கள் அற்புதமான தேவனே. தார்மியான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிறேங்க அத்தாவே. நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லாண்டவர. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு செபிக்கிறதிலும் ஆண்டவர உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவர கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரை உணவு இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரை நீ போஷித்த தேவன் ஆண்டவர. அப்பா வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவரே வானத்தினுடைய ஆண்டவரே மன்னாவை ஆண்டவரை நீர் தந்து அப்பா அந்த பிள்ளைகளை எல்லாம் போஷித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீரே உனக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவரே இறக்குகிறதையும் ஆண்டவரே அவர்கள் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் உனக்கு சாவே நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்த ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியங்களோடு கத்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒருவரும் பசியோடு இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பாவ பொஷிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். ஆண்டவரே காகங்களை கொண்டு ஆண்டவரே எலியாவை நீர் போஷித்திரே ஆண்டவரே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறேன். நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவர். அப்பா உம்மால் ஆண்டவரை கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர ராஜாவாகி அரசாளுகர் தேவனாகி கர்த்தனை ஒருவரே ஆண்டவர உம்மை விட்டால் ஒருவரும் ஆண்டவர நடத்தில அந்த பிள்ளைகளை ரட்சிக்க முடியாதப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர உடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர நீர் ஆண்டவர ஜீவனை தந்து ஆண்டவர இந்த உணவுகளையும் ஆண்டவர அங்க இருக்கிற பஞ்சங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவர அவர்களை பரிய பசு ஆற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியாய் ஆண்டவர அந்த தேசங்களில் இருக்கிறதா எந்தெந்த தேசங்களிலே இப்படியாய் ஆண்டவர வறுமையோடு வேதனையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே அந்த வறுமையெல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவர எல்லா வகையிலும் ஆண்டவர அப்பா வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைகளை நீங்க தகுதி விடுத்தபடியாய் சுபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்விக்க போகிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறவங்கத்தாம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறவங்க தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரே இன்னும் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லா போலி தனங்களுக்கும் ஆண்டவரே பொய்யாட்டங்களுக்கும் ஆண்டவரே வேசி தனங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்பு அந்த இடத்திலே ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா அந்த பழங்குடி மிக்க மக்கள் அந்த இடத்துல பெருகியிருக்கிறார்கள் அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்க ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரே நீர் அழிக்கும்படியாய் சுபிக்கிறோங்க தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியா தேவன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவர. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கிறீர். கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவரே எப்பா நீர் ஆண்டவர சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டைக்கு வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் வார்த்தைகளை கேட்கவும் ரட்சிப்படையவும் புது பலனை அழைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தாமே உதவி செய்ய யாராலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தகப்பனாயிருந்து அவளை வழி நடத்தும்படி ஆய்ச்சுபிக்கிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கிறது தான் ஆண்டவரே இந்த எபோலா வைரஸை முற்றிலுமாய் ஆண்டவரே நியாகற்றி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சுபிக்கிறோம். அதுக்காக ஆண்டவரே அந்த வைரஸை நீக்குவதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே உதவியாக இருக்கவும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா இல்லாத சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் காக்க வல்லவராயிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள். அநேக சேதங்கள் ஒரு சில கூட்டம் மட்டுமே உம்முடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மான சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டிருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்கள் துடிக்கிறோம் ஐயா. அப்பா இதோ ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெய ஜபம் ஆண்டவரே மலைய பிழைந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அழந்து போகும் என்று சொன்னீரே. அப்படியா ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி சுபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே சுகத்தை கட்டளிடும்படி ஆய் சுபிக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே எபோலா வைரஸ் ஆண்டவரே அதன் மூலமாய் துன்பப்படுகிறார்கள் எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த முடி பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமை ஆடிந்த ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாயின் தேவன் செய்ய போவதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்துக்கு அங்க எடுக்கும்பா. நுபர்களில் கொடுக்க கர்த்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் நல்ல ஆண்டவரே ஆலோசனை தந்து வழிநடத்த முடியாய் சுபிக்கிறோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தினால் ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவ நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையில் ஒரு தாவை ஜபித்த தேவ மகனை நீ ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் உரிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கொடுக்க கர்த்தாவே நன்மையான செப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அப்பா அவர் குடும்பத்தையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே தேவன் நீர் அவர்களோடு கூடிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எண்ணியிருக்கிற காரியங்களை எல்லாம் ஈடு தேவனாகி கர்த்தரே உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவரே நீர் எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவரே அப்பா தொகுத்து வழங்குறதான சேனட் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் அநேக அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆளுகிறே இவர்களாக ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கத்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நடத்திவிக்க வழிநடத்த முடிய ஆயிச்சிருக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொண்டு தோற்கிறோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்
3: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்
5: ஆமென்
3: ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்கள்ல இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது. இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவந்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணியை போல அப்பா நீர் பாதுகாத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் உமது திரு கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு சூத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் மது பாதப்படியில வருகிறோம் ராஜா. இலங்கைக்கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேல மது ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பனே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடா நிர்மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்பா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசிர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசிர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு சோத்ரா. இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரையும் ஆய்க்கூட தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லாம் நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது அப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு மழையினால் அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியாக ஜபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படி கூட சப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்க ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவன் நீர் சீர்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமாரின் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாத படிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையில ஜெபிக்கிறோம். அப்படி அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு அந்த தேசத்திற்கு அவர்கள் சேமத்தை தேடி தரவும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். மற்றபடியா கூட அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா மக்களும் இந்த நாளிலே ராஜா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்தில் இருந்த அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளிப்போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவரே அவர்களுடைய வேலை

0: முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறது அப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான அந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒரு வேலை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மக்கு சோத்திரம் என்னுமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மனைவி கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாத ஒப்பு கொடுக்கிறப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாத ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி நீர் செய்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே.
1: நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் நாங்க பேர பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்கள் எல்லா இடங்களிலும் மத்திய நாட்கள் ஓகே சிசிலியாமா அவ நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிசிலியாமா
3: பிரைசலோட்
1: நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாட்கள்ல நிவித்தி செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மகளோடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உமக்கு உண்மை போற்றுகிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த பிதாவே, நாங்கள் கேட்கிற காரியம் ஒன்றும் வீண் போகாத வண்ணம் நீர் எனக்குங்களுக்கு பெற்றுத்தாரன் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த நாடு ஃபுல்லாக ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, இந்த யுத்தங்கள் அபாயங்கள் இருந்து மக்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, எந்த ஒரு பொருளும் சேதமில்லாதபடி அவர்கள் மக்களுக்கு சேரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. அப்பா, இந்த விலை உயர்வுகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, மக்களுக்கு நீ எல்லாத்திலும் இருந்து அவர்களுக்கு வருவாயை காட்டும்.

0: കൃതക്കാകുമ്പോ കൂടാനോ കൂടി നന്ദിയപ്പാ. ആ ഞാനവരേ ഇന്ന സാമാൻ വിലയലാലീസനം എവ്വളവോ കഷ്ടപ്പെടുകൃത സഹപ്പനേ, ഇന്റെ വെയിൽ വെക്കിയാൽ അഹോരങ്ങളാലും ജനങ്ങൾ അഗ്നിയാക വിളമ്പുകൃത സഹപ്പനേ, എല്ലാവരുടെയും നീ ഇപ്പോഴും കാൺകൃതവനായിരിക്കീ സഹപ്പൻ. ആ വ്യാനവരേ സനത്തക്ക് എല്ലാ വകയിലും നീ പാതുകാപ്പ് കൊടുത്തു അപ്പാ അവർക്കുണ്ട ഉണവ് കൊടുക്കുക തീവനപ്പാ. അപ്പാ തകപ്പനേ അവർക്ക് അടുത്തുപോതു നീ മന്നാവ കൊടുത്തു പാതുകാത്തവരെ. ആ വ്യാനവരേ മക്കളെ ആശീർവദിച്ച് അവർക്ക് എന്നെ തീർവിയോ അവർകളെ പെറ്റിക്കൊടുക്കുന്നതുക്കാകോമയിലെന്ത് കീക്കറിയൻ തകപ്പൻ. ആ വ്യാനവരേ എങ്ങളെയും ഉമതിയില്ല തിരിച്ചേത്തതുക്കാകും നമുക്ക് കൂടാണ് കൂടി നന്ദിയപ്പ. അപ്പാ പിതാവേൻ പിള്ളകളെ ഉമ്മതു കരങ്ങളിൽ ഒപ്പടയ്ക്കുകയും തകപ്പനെ. അൻപാന തകപ്പനേൻ പിള്ളകളെ ഉമ്മതു കരങ്ങളിൽ ഒപ്പടയ്ക്കുകയും അവരുടെയും നേരെ എടുത്തുകൊണ്ട് വാരും തകപ്പനെ. മാൾ മുടിയും തകപ്പനെ, ഒരുപാട് സുന്നാൽ പോതും എല്ലാം ആകും തകപ്പനെ. അപ്പാ പിതാവേ എന്റെ കൊടിയ കൊടിയ വേദനകൾ തുൻപങ്ങൾ വരുദ്ധങ്ങൾ നോയികൾ അപ്പാ എന്റെ അക്രമങ്ങളിൽ നിന്നുമില്ലാ ജനതയും പാതുകാത്തു കൊള്ളും തകപ്പനെ. അപ്പാ തകപ്പനെ ഉണവിൻറി തവിക്കുന്നവർക്ക് നീരേ ഗുണവാക അവർക്ക് പോസന്നത്തെ അളിക്ക വല്ലവരായിരിക്കീ തകപ്പനെ. ആ ഞാനവരേ ഉമ്മൈ പോകുന്നു, ഉമ്മ വാഴ്ത്തുകൊണ്ടോ ഉമ്മ ആരാധിക്കുണ്ടോ ഉമ്മൈ മഹുമ്മപ്പെടുത്തുവോം രാജാ. അൻപാന രാജാവേ ഉമ്മെ തുതിക്കുവോം തകപ്പനെ. എല്ലാ പൂജനങ്ങളെ നീ കറ്റിക്കൊടുക്ക വല്ലവരായിരിക്കീ തകപ്പനെ. ആ ഞാനവരേ ഉമ്മക്ക് കൂടാന കൂടി നന്ദിയപ്പ. അപ്പാ പിതാവേന്ദ്ര സംഗമ വാനലിലെ ജപിക്കുന്നവരെയും ആശീർവദിയും തകപ്പനെ. അവരെ പാതുകാത്തുകൊള്ളും തകപ്പനെ. അവർ എന്നെ നോയിനാൽ എന്നെ വരുത്തത്തിനാൽ അന്തരപ്പെട്ടിരിക്കുന്നവർ അവർക്ക് നീരെ ഉദവിയായിരുന്നു അവരെ പാതുകാക്ക വല്ലവരായിരുന്നു തകപ്പനെ. അപ്പാ പിതാവേ ലേഹ്യന ആ കുടുംബത്തെ ആശീർവദിയും തകപ്പനെ. മകനെ ഉമ്മതുകരങ്ങളാൽ പറ്റിക്കൊള്ളും തകപ്പനെ. അവർക്ക് എന്തൊരു ആപത്തുമില്ലാമല്ല അവർ പോകുമ്പോഴും വരുമ്പോഴും അവരെ ഉറ്റതുണിയാൻ നീരെ കാത്തുകൊള്ളതുക്കാകും നമുക്ക് കൂടാനോ കൂടി നന്ദിയപ്പ. അപ്പാ പിതാവേകനാശിച്ച കുടുംബത്തെ ആശീർവദിയും തകപ്പനെ. അപ്പാ അന്ത പിള്ളകളെ ഉമ്മതുകരങ്ങളിൽ ഒപ്പടയ്ക്കുകയും തകപ്പനെ. അവർക്ക് എന്നെ തീളുവിയെ അവറ്റെ പെറ്റിക്കൊടുക്കുന്നതുക്കാകും നമുക്ക് കൂടാനോ കൂടി നന്ദിയപ്പ. യേശു ക്രിസ്തു നാമത്തിനാൽ ജപിക്കുകയും നല്ല പിതാവേ. ആമേൻ ആമേൻ
1: അമേൻ അമേൻ. അങ്ങൾ ജമങ്ങളെ കേട്ടത് മനക്ക് സ്തോത്രം നന്ദിയമ്മ. കത്തറുങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് ഉങ്ങൾക്കും ഉങ്ങളുടെ കണവനക്കും ആരോഗ്യ ബലൻ സുഖം തന്ത് എല്ലാവറ്റിലും വഴി നടത്തുവാറാകാം. അമേൻ
0: അമേൻ
1: അമേൻ അമേൻ. ഞങ്ങൾക്കും ആ ബ്രദർ അവർക്കളെ വരവേറ്റുകൊണ്ട് ബ്രദർ എന്ത വാലിവരുകൾക്ക് ഒരു നല്ല വഴികാട്ടിയായി നല്ല തകപ്പന്മാർ എഴുമ്പ കത്തർ ഉദവി செய்ய வேண்டும். இந்திய வாலிவர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிவர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உம்முடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே, தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறதே, அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, அவர்கள் உண்மை அறிந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து தாங்களும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை காத்துக் கொள்ளவும், தங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தாவே தங்களுடைய ஆத்மாக்களை காத்துக் கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே இந்த தாய் தகப்பனுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தாய் தகப்பன் கர்த்தாவே பக்குவங்களை கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருக்க ஆண்டவரே முதலாவது அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு தகப்பனே தாங்க மனம் திரும்பி ஆண்டவரே செய்கிறதை தாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளும் தங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே முதலாவது அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ அழிவின் பாதைகளில போகிற பிள்ளைகளை காண்கிற பொழுது தங்கட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சபைக்குள்ளே வந்து தங்களை காத்து கொள்ளுகிற நல்ல ஞானத்தை கொடுப்பீராகன்னு செவிக்கிறோம், நல்ல கிருபைகளை கொடுப்பீராகன்னு செவிக்கிறோம் ஐயா. உலகத்துல வருகிற ஒன்று பின் ஒன்றாக தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது, அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மாறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பயபக்தியோடு கூட ஜனங்களும் தேட உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த மக்களுக்காக ஆண்டவரே மக்களை ஒப்பு கொடுக்கிறோம், மக்களுக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உண்மை அறிந்த மக்கள் முதலாவது எண்ணம் மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவரே சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொன்னது போல இதோ ஆண்டவரே பிள்ளைகளையும் நாங்கள் வளர்த்தெடுக்கத்தக்கதாக நல்ல ஞானங்களை தருவீராக, நல்ல பண்புகளை தருவீராக, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, தேவ பயபக்திகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, வேதத்தை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே வேத வழிமுறைகளை கர்த்தாவே வேத வாழ்க்கையை நாங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் நல்ல கிருபைகளை தருவீராக, நல்ல ஞானத்தை தருவீராக, பரிசுத்த ஆவியானவரே திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த உலக மக்களுக்காகவும் நாங்க செவிக்கிறோம் ஐயா. சிறு வயது முதல் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்து கொண்டு வருகிற தாய் தகப்பன் ஆண்டவரிய தகப்பனே கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக தாங்களும் ஆண்டவரிய செய்ய வேண்டியது என்னதென்று தெரியாதிருக்கிறபடியினால ஆண்டவரிய அவர்களையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் தேவ செய்திகள் சொல்லப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் என் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய பிறப்பு, பாடு, மரணம், ஆண்டவரே உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிறீர்கிற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கிற பொழுது கேட்கிற கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. கேட்டு உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுத்து கர்த்தாவே அவர்களும் உண்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் அழிந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவரே காத்துக்கொள்ள உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும் ஆண்டவரே. வேறு எதுனாலையும் ஆண்டவரே இந்த மக்களை காப்பாற்ற முடியாத தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தையில பிள்ளைகள் நிலைத்திருக்க, தாய் தகப்பன்மார்கள் நிலைத்திருக்க, தேசம் நிலைத்திருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காத்து கொள்வீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்து கொள்வீராக. அது நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. அவர்களும் நல்ல சுகமில்ல ஆரோக்கியங்களுடன் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எண்ணம் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, எங்கள் சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒவ்வொரு நோக்கங்களுக்காக, ஒவ்வொரு தேவைகளுக்காக, ஒவ்வொரு அங்கலாய்ப்புகளுக்காக அவர்களுக்காக ஒரு ஒவ்வொரு அவலங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விண்ணப்ப உங்களோடு கூட அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்துக்கு வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் பலப்படுத்தி வீராக, எல்லாம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்து வீராக செவிக்கிறோம். ஐயா, வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்காகவும் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, கர்த்தர் தாமே எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடி உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி உண்மை அறிகிற ஆண்டவரே எண்ணம் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா, மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறத ஒத்தாசியோட ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். உங்களை கேட்டதும் அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
2: ஆமீன்.
1: நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு ஆராதனை செய்யறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள் தேசங்கள் மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பும் கிருபையும் பிதாவே, இந்த தேவனே வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தேவனே, நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு ஊழியக்காரர்களையும் பொறுப்பிடுங்கள் அப்பா பிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே நோயல் வியாதிகளோடு இருந்து தேவனே ஊழியம் செய்கிறாளோ தேவனே அவர்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையே ராஜாவே. என் தேவனே, உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் சேர ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே உம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தேகங்கள் ஆவியானவரே என் தேவனே நன்றி அப்பா. அவளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்க அப்பா பிதா. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்ற தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துற ஆவியானவர் அப்பா, நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா, துன்பப்படுவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்போடு தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்களப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாவே மகளை நிரப்புங்க அப்பா பிதாவே, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க அப்பா. அக்னி ஜுவாலிகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதா. அக்னி ஜுவாலிகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உம்முடைய பாதம் படுமிடங்களிலே அற்புதங்கள் அசியங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதாக தடைகளை நீக்குங்க அப்பா பிதாவே. எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சொசமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை விட்டு பிளாவன் சொன்ன தேவனே இப்ப உம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா. இந்த பெறப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதா. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோயில் வியாதிகளுக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. அக்னி ஜுவாலிகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே அசைய போருக்கா, நன்றி அப்பா. நன்றி என் தேவனே, சுவச்சமலை போல் தேவனே, ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, யுத்தம் நடக்க நாடுகளை புறப்படங்களை இயேசு ராஜா தேவனே. கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறேன் சொன்னீங்களப்பா, ஜனங்களுக்கு விரோதமா, ஜனங்கள் ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே, இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே, எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. இவருடைய மாம்ச கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் தேவனே, இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தேவனே கிருப செய்யுங்கப்பா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட உள்ளேல் மூலம் அப்பா பிதாவே, இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லாம், கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிரிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார் உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும், எல்லா பாபேல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே, உம்முடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடியும் இயேசு, உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பி தேவனே, இந்த தோபர தேசத்து மக்களை மீட்டுரட்சியுங்களப்பா பிதாவே, மீட்டுரட்சியுங்களப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ அனைத்து மக்களும், உள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே, இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்கள் ஆவியானவரையும் தேவன், கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை கொடுங்கப்பா பிதா. மாம்ச சிந்தேல் கிரிகள் தேவனே, இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக, ஆவியானவரே ஆவிக்குரிய சிந்தையினால் என்றப்புங்க, ஓ ஆவியானவரே இந்த ஆளுக நீங்கள் வழிநடத்துங்களப்பா இந்த மக்களை. ஓ நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதா, உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா மாம்சமான யாவர் மீது, தேச அதிகாரிகள் மீது, விசேஷமாய் தேசத்தல் அதிகாரிகள் மீது உடைய ஆவிய ஊற்றுங்கள் தேவனே. மனக்கண்களை திறவுங்கப்பா, விசுவாசம் மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறது, எல்லா குருட்டுத்தன ஆவிகளும் வழியாறுவதாக இயேசு பேசுமென்றார். சாத்தாவுடைய தந்திரத்தினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போலப்பா, இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி என்றவர், இந்த மக்களை

0: அப்பா அப்பவா நீதியாய் நடத்துறதுக்காண்டி உம ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா, உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற இடக்கமும் தயவும் உங்களுக்கு தருறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இடக்கம் தயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இடக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உம்மட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்கிற சௌர சௌரிகள் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்க கூட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளே ஆண்டவரே, இடம் கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயப்பு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உம் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்க ஏழைகள் விதவைகள்
3: திக்கவைகள் திக்க
1: பிறருக்காக
3: பிறருக்காக நீங்க
2: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவேப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஜெபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகளப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்களப்பா தந்தையப்பா. இன்னும் இன்னும் அவர்களப்பா வேதனைகளைத்தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களேன் தந்தையப்பா. பிதாவேயப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அநாதைகள் திக்கெட் அவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தந்தை ஏதாவது கேட்டா நீ இங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களே தந்தையப்பா. அப்படி இல்லாமலப்பா எல்லாரிடையும் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவையன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரேப்பா. உணவு கூட இல்லாமலப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமலப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே, உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா அப்பா. தகப்பனே அப்பா, தனிமையாக இருந்தப்பா என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா. தாயாக தாயாகவும் அப்பா, தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தானப்பா அப்பா. நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருத்தரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேர் மனசர் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருத்தரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகளப்பா, அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா. ஒவ்வொரு தரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தையை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையே மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா நீங்கள். அப்பா அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருதையும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களே அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்த உமனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே அந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கர்த்தாவே நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுற தேவன், இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
4: ஆமேன் ஆமேன் ஆமேன். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நல்ல இரவு நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம் மழை காரியங்கள் அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள் ஊழியங்களுக்காக செல்கிறவர்கள் அது மட்டுமல்ல பிரயாணமாக செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையில் ஊறுகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே ஒன்று கூடுவோம். திரும்பமாக ஒன்று கூடி ஜெபிப்போம். கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவித்து அதற்கான காரியங்களை வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் வீணாக போவதில்லை. இலங்கையிலே ஒரு மாற்றம், தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம், அதே வேளையிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தத்திலே மாற்றங்கள், ரஷ்ய தேசத்திலே மாற்றங்கள், உக்ரைன் தேசத்திலே மாற்றங்கள், இப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே நாங்கள் ஜபங்களை ஒப்புவிக்கிற போது அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லா ஜபங்களையும் ஒப்புவித்து கொண்டு இணைந்து ஜபித்த தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்களையும் இந்த வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் குணா அவர்களையும் அவருடைய பிசினஸ் காரியங்களோ ஒன்றிலும் தங்கியிருக்கிற இடங்களிலும் கத்தர் தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே போவனியாவிலிருந்து இணைந்திருக்கிற சௌரி தயா அவர்களையும் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சிகளையும் கத்தர் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னொரு நேரடி ஒலிபரப்பை இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் தேவ ஊழிய சௌரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
5: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா, பதிலேதும் வரவில்லையே, முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன் என்றும் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சிலர் பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும், உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர்
6: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
7: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
8: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானியாகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக அந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால் நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய் அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கே ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒவ்வொரு விதமாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாக இருக்கக்கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக அந்த நாட்கள் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரயாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த பதினாலாவது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாளோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் இழக்கக்கூடியவர்களாக இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோ ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களிலே காத்து கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தை இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
9: Recording stopped.

தேங்க்யூ, தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா, வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா, கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னர்

இருக்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நேரம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ள நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியாதான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் அ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு, இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திர

0: அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழிபெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடை பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3, தீத்துனுடைய புஸ்தகம் 1:11 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும். இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமத்தைக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களை. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில் நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலையீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாள மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார். கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல. ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுத நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பாக்குறதோ சீரியல் பாக்குறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பாக்குறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. ஒன்னு குறிஞ்சல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுத நிறுவனம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இத கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதிருமே 8:10 ஆவினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்றார். அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒன்னு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா. அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 Corinthians 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயுவின் சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது. அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க, அவரு நல்லவர், பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன், பைபிள் சொல்ற தகுதி என்ன, மனம் திரும்புதல், அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபையை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல, சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு, நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது, திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம், விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான், திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது, இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது, கன்ஃபர்மேஷன் திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம், ஒன்னு பாதாளம், பரதேசி, ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா, புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது ஆயிர வருஷ அரசாட்சி, அது இந்த உலகத்திலே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த ஆயிர வருஷ அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ ஆயிர வருஷ ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம், ரெண்டாவது ஆயிர வருஷ அரசாட்சி, மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி.
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
2: ஆமேன். சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா, சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்கா சோத்ரம், சோத்ரம். இந்த நாளுக்கா சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். எவ்வளோ வேலைக்கா சோத்ரம். எல்லாம் அவங்க கிருவை ஐயா, அவங்க கிருவை ஐயா, எல்லாம் அவங்களோட கிருவை அப்பா. கிருவை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. அந்தவரே எங்களை தாழ்த்து வரும், எங்களை தாழ்த்து வரும், எங்கள் தரை மட்டும் தாழ்த்து வரும். அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களும் விண்ணப்பங்களுக்கும் கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா நீங்க, கிருபை உள்ளவர், மகத்துவ உள்ளவர், மகிமை உள்ளவர் அப்பா. ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஆண்டவரே, உங்களோட கிருபைகளை சொல்லி முடியாது ஐயா. அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா, போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களோட கிருபை தானப்பா எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். காணக்கூடாத அவளியப்பா, சேரக்கூடாத அவளி மகிமையின் தேவனப்பா. அப்பா சினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர், அப்படியான மனித மகிமையாண்டவர், அப்படியான மகிமையாண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் அப்பா, பிரசன்னம், பிரசன்னம், உங்களோட பிரசன்னம், உங்களோட பிரசன்னம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர். உங்களோட திஜவங்களுக்காக வந்திருக்கோம், மன்னிப்புகளும் கிருவைகளும் ஆசீர்வாதம் கொடுத்து வந்து சுவாமி. இன்றைய காலை என்ன சூழ்நிலைகளுக்காக உங்களை வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற தேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களில் அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்களுக்கு இப்படியாமை நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இறக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, எல்லாம் மண்ணி தீவுகள் எல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வீடுமடிப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்து ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, தவிப்பு ஆண்டவரே, நிறைந்திருக்கிற காலமாயிருக்கு எங்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான், உங்களால் தரப்பெல்லாம் முடியும். நன்றி சொல்லுகிறோம் சுத்தங்கள் ஐயா யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே கடந்து வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே தகப்பனே எங்கள் இரக்கத்தின் கண்கள் கொள்கிறவையின் கண்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே இருக்குவையின் தேவன் எங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றிப்பை பெறட்டும் சுவாமி. இந்த யுத்தத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமலந்து ஆண்டவரே தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் கிருபையப்பா கிருபையப்பா உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே ஞான அங்கே கேட்கிறவர்களாய் கீழ்படுகிறவளாய் ஆசீர்வாதம் பெறுகிறவளாய் மாறட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சகப்பனே நன்றி சொல்லுறோம். வியாதி அப்பா வியாதியும் கொடுமை ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாக இருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக்கும். ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கூப்பிடுகிற பிள்ளைகளை சோத்தை காட்டலிடுங்க சுவாமி, சோத்தை காட்டலிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறதுவன் சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வந்து வியாதி ஒருவர் தானும் எருமையாய் போனதில் சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி. இந்த வியாதியை சிலை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி, கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் வளர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானா தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கத்தாவே வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாலு வாய்க்கப்பட்டவளாய்ச்சனையோ முதியோர்கள் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்தியசாலையில் விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பனிவர்களுக்கெல்லாம் உதவி செய்யற கத்த நீங்க, இறக்கம் செய்யற கத்த அப்பா, அவர்களுக்கு ஆங்கிற கத்த நீங்க. இவர்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றும் எங்களை சமாத்தில் தருகிறோம் சுவாமி. ஐயா இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்க மதியோர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்கிறோம் கிருபையப்பா கிருபைதானப்பா. ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபையாண்டவரே. ஐயா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களா, சுகம் பெறுவார்களாக ஆசீர்வாதம் பெறுவார்களா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்வோம் தாப்பனே. தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம் நீதியின் நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களால் தேசத்தின் மக்களுடைய தவிப்பு கண்ணீர் ஆண்டவர் நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர் அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவநீதி ஆண்டவரேவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி. ஆண்டவர் அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் அதிகாரத்தில் இருக்க ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்கிறோம் கத்தர் நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுகிறோம் சுவாமி. உங்களோட கிருபைதான் அப்பா உங்களோட கிருபைகளுக்காக வேண்டி தேசத்துக்காக வேண்டி தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் நீதியும் நியாயம் உள்ள சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பன மன்னித்து ஆண்டவரே நீதியும் நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம் தகப்பன், இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம் ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம் தகப்பனி, இவர்களுக்காக தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே, உண்மையோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிற உலக பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. அப்பநீந்தரான வீரவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் அங்கிருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தா எங்களுக்கு தயவுள்ள கடவுள் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி, அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிலை ஆண்டவர், வேலை இல்லை ஆண்டவர், ஜனங்களுடைய கூக்குறல் ஆண்டவர் தகப்பனே, இவர்கள் மனந்திரப்பட்டோம், இவர்கள் மனந்திரப்பட்டங்களை சாழ்த்தி ஆண்டவரே எங்களை மாற்றி தருவார்கள். ஆனா சமத்தை கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்னவர்கள் ஆண்டவரே கீழ்ப்பறியட்டும் சுவாமி, தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர், தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி, செழிப்பை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வாழ்வை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வறட்சியை நீக்கிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே, அதுதானப்பா அந்த ஜனங்களுக்கு வழி உணர்வுள்ளவர்களாய் மாறட்டும். கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே தேசத்தில் உள்ள கூக்குரல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்பட்டு, தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் அந்த கூக்குரல் மாறட்டும் சுவாமி, அவர்களுக்காக வேண்டி கொள்றோம், வேண்டி அப்பா ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காங்கிற மாதிரி தேவன் நீங்க பசி அப்பா பசி பசியும் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கல முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்க சுவாமி, அதே தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே ஐயா இவர்கள் சகப்பன் எல்லாவற்றுக்கும் நீங்களே ஆசீர்வாதம், நீங்களே தேவன் என்று உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் தங்களை வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. தாப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தாப்பனே வேண்டிக் கொள்வோம், ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் ஊழியர்களுக்காக மகத்துவமான ஊழியத்தை பெற்றவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரே எங்களுக்கு உதாரத்துவம் உள்ளவர்களாயும் ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாயும் எந்த இடத்தில் நிற்கிறார்கள் அந்த இடத்தில் ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சியை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, பெள்ளத்தை குடும்ப சுவாமி, தகப்பனே இந்த கடைசி நாக்களில் நிற்கிறவர்கள் சுவாமி அவர்கள் ஊழியக்காரர்களை வெள்ளப்படுத்துங்கள் சுவாமி, ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும் பெருகட்டும், வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி, தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி, தகப்பனே இவருடைய குடும்பங்கள் உள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் எல்லாம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே கட்டப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி, உங்கள் ஊழியத்தின் மனமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி, இவங்கெல்லாம் எந்த நிலை விழுந்தார்களோ சுவாமி அந்த இடத்திலிருந்து ஆண்டவர்கள் விழும்படியாய் தூக்கிவிடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆண்டவரே சாசின் வஞ்சனையில் இருந்தும் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளையான ஊழியங்கள் நிமித்தமும் ஆண்டவரே வஞ்சனையான உபதேசங்கள் நிமித்தம் ஆண்டவரே இவர்கள் விழுந்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த காலமா இருக்கிற சுவாமி உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, இவர்களை தூக்கி நிறுத்துங்கப்பா, இவர்கள் பழையபடி நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்து உங்களோட ஊழியத்தை செயலோடாய் மாற்றுங்கள், மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா, வளர்ந்து போன நிலையில் இருந்து தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க, ஆசீர்வாதத்தை கற்று விடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, எங்கெல்லாம் இருக்கிறார், வந்தல் எங்களெல்லாம் காண்கிறது, சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். பிள்ளைக குடும்பங்கள் எல்லாம் சத்துருவான வஞ்சித்து போய் அழித்து விடாதபடி தகப்பனை காத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனையே வேண்டிக் கொள்ளுவோம். அத்தாவே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா சபைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனியினுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சபைகள் எல்லாம் செயல்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய மனம்பவன போக்கில் ஆண்டவரே சபைகளில் ஆண்டவரே ஒருவர் தானும் ஆண்டவரே உரியன் செய்து விடாதபடி ஆண்டவரே சபைகள் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா உங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. உங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்கிற சபையாக மனகாட்சிகளாக அசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக் கொள்கிற சபைகளால் இந்த நாட்களில் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பா எங்கெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தாறுமாறாக தங்களுடைய போக்கின் பகுதி தகவல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துகிற ஒவ்வொருவர்களுடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்பா அந்த சிந்தை, நீங்க தான் அப்பா அந்த சிந்து. சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவை ஒரு மனமும் அன்புமாய் சபையை கட்டுதவாய் நேசிக்கிறவாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர்கள் போதவர் மாதிரி நடத்துங்க சுவாமி. சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பனே ஒரு சபையும் ஆண்டவரே உங்களுடைய அருகையில் எடுத்துக்கொள்ளுகிற சபையாக மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. அப்பனே இந்த சபையை எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா நீங்க பாருங்க, இங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவருக்கு, எவ்வளவோ விலை ஆண்டவர் தகப்பனே கிரகிக்க முடியவில்லை. பாடுகள் அப்பா தகப்பனே இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம். சபைகள் ஒவ்வொன்று இந்த நாட்களில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்து பரிசுத்தப்பட்டு கொண்டே வரோன சுவாமி. சபைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஞானங்கள் சபையில் நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே வழியில் இருக்கிற ஜனங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சபைக்குள் வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையிலே ஆண்டவரே வந்து ஆண்டவரே ரட்சிப்பை பெற்று வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேணும். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, அப்பா கிருபையாண்டவரே, ஒரு கிருபையப்பா. அப்பா தகுதி இல்லாத மக்கள் ஆண்டவரே, அப்பா தகுதியோடு ஆண்டவரே உங்களிடத்தில் வர வேணுமா? நாங்களுடைய கிருபை வேணும் சுவாமி, உங்களுடைய கிருபை வேணும். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்ப்பா. சபைகளுக்காக வேண்டிப்போம் தகப்பனே. சாட்சியத்தின் சுவிசேஷ ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னது. இவ்வளவு அன்புள்ள சிவன் ஆண்டவரே, ஒருவர் தானும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது நான் நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆனதுக்குரிய காலங்களெல்லாம் நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள் டிவிகள் ரேடியோக்கள் என்று இவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய காலமாயிருக்கிற சுவாமி, இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, இவ்வளவு அன்பு ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பிளப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உண்மையும் உதாரத்துவமா இந்த ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க சுவாமி. சாப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இவர்களுக்காக இன்னும் அறிவிக்கப்படுகிறோம். இன்னும் ஆண்டவரே அறிவிக்கப்படாத இரண்டு தேசங்கள் உண்டு சுவாமி, அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. இவைகளுக்கெல்லாம் ஊழியம் சேர ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தா எங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறவளாய் ஊழியம் சேரவளாய் ஆண்டவரே அந்த தாகம் உண்டாகும்படி ஆண்டவரே, வேலைத்தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களுடைய அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. இன்னுமா இன்னும் எத்தனையோ பிரதேசங்களில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்றோம். இடங்களில் நிற்கிற ஒவ்வொருக்கா அந்த ஆங்கி பலப்படுத்துங்கள் சுவாமி. சேவைகளோடு நிற்கிறார் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களெல்லாம் அவங்க எல்லாம் நிற்கிறவர்களோ பாதுகாத்து வழங்கெடுத்துங்க சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இரண்டு மடங்கள் எல்லாம் ஆண்டவர் ஊழியர் செய்கிற ஊழியர்கள் ஆண்டவரே பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் சகோதரனே. எங்களை வரைக்கும் அன்பா இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே. அப்பா நீங்க வருகிறவே என்று சொன்னவர் இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே. எங்களை வருகை நாம் அளிப்பதுகளே அப்பா. காலங்களின் நேரங்களின் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்குள்ளாக ஆண்டவர் எல்லா மக்களும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட வேணும் சுவாமி. அதுக்காக எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நாம் நன்றியும் தாகத்தோடு இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மணந்து நம்பி வெளிச்சத்தை காண வேண்டும் அணிஞ்சு வைக்கலாம். சிறவைகளோடு நிற்பார்கள். ஆனால் சிறவைகளை சந்திக்கிற ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா. அப்பாதாரத்து மூலமாக்கள் எழுப்பி கொடுங்க. பூமியின் செல்வம் எல்லாம் ஆண்டவரை ஜனங்கள் ஆண்டவரே கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. மறக்க கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் அப்பா. ஒரு வருஷம் ஆண்டவரே கட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் மாறிட்டு சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் கிருபை அப்பா. தகப்பனே நன்றி சொல்லப்பா. இந்த நாட்கள் உள்ள ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்கள் கடுமையான காலம், அன்பு கணிந்து போன காலம் அப்பா. அன்றில்லாமல் ஆண்டவரே அந்த தேசத்தில் இந்த காலங்களில் ஆண்டவர் வாழ்கிற மக்கள் அப்பா, கண்ணீரப்பா, வேதனையப்பா, பிரிவுகளப்பா. தகப்பனே இவர்களுக்காக வேண்டி அன்புதானப்பா எல்லாவற்றையும் நிரப்ப முடியும், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க முடியும். ஐயா பெருந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவியை விட்டு, பெற்றோரை விட்டு ஆண்டவரே பிரிவின் நிலை ஆண்டவரே தாங்க முடியாது துன்பமப்பா. கண்ணீரப்பா, அப்படியான இருக்கிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் தானப்பா வேணும். ஆண்டவரே எங்களுக்கு அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே அன்பினால் நிரப்புங்க. அன்புதானப்பா சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் சகிக்க முடியும். எல்லாவற்றையும் நிரப்புற அன்பு ஆண்டவரே நீங்க தானப்பா. ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்து மன்னித்து இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னித்து இறக்கம் செய்யப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறவளை, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவளை, தங்களை தாழ்த்துகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பினால் நிரப்புங்கப்பா. பின்மாரியாக ஆண்டவரங்கள் ஆவின் அபிஷேகமாக, பின்மாரியாக அன்பின் அபிஷேகம் ஆண்டவர் மேலே மூச்சப்படும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுங்க. நாட்கள் ஆரிய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆரிய பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே. சத்துருவானவன் தனக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு சொல்லி ஆண்டவர் இந்த வாலிப பிள்ளைகளை தன் தலையில் இழுத்து ஆண்டவரே சேர்த்து கொண்டிருக்கிறான். அப்பனே இந்த பாலிய பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா. பாலிய பிள்ளையோட தவிப்பு, கண்ணீர், பாவம், அக்கிரமம், அநியாயம் ஆண்டவரே இந்த வாலிய பிள்ளையோட படும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்க விட்டா யாரப்பா இறங்க முடியும்? கொல்லாத சத்ருவின் கையிலிருந்து நிற்க உள்ளவர் நீங்க தானப்பா. ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இறக்கம் செய்யுங்கப்பா. அந்த வாலிய பிள்ளைகள், அந்த வாலிப வயது ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளா உங்களை ஊழியம் செய்யறவளா, உங்களை வார்த்தையை கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக, இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, எங்கள் சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இருக்கும் சீரு தேவன் சுவாமி, இருக்கும் சீரு தேவன் சுவாமி, இருக்கும் சீரு தேவன் சுவாமி, கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன் சுவாமி. அப்பா அப்படியான இருக்கும் தேவன் சுவாமி. இந்த பெற்றோர்கள் ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எங்களிடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. வாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, வெற்றி கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை கொண்டு வாங்க. தகப்பனே நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவர் காடா தேசத்துக்காக வேண்டிக் கொள், தேசத்தேற விஷயம் நீங்கப்பா, மற்றப்பா பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தேசத்தை விட்டு நீங்க பரிசுத்தமான ஒரு தேசமாக மாறி வேணும். தேசம் உங்களுடைய சுவாமி, தேசம் உங்களுடைய ஆதியில் ஆண்டவர். மிஷனரிகள் நான் ஊழிய காரணம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே. இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிறான் நிரவிக்கிற ஆராதனைகள் அறிஞர்கள் இருக்கிற உண்டு சுவாமி. தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது சுவாமி, நீங்கும்படியாக எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகும் அப்பா, ஆகுவதெல்லாம் உங்களால் தான். தேசத்துக்காக வேண்டிக் கொள், கனடா தேசத்துக்காக, எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் வாழ வேணும் நினைப்பிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள், தலைவர்கள் ஒவ்வொருவரை நடத்துங்க சுவாமி. தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும். இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி. வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவளாய் மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக்கொள்றோம் தகப்பனி. எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள், எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசம் ஆண்டவரே, எங்களுடைய தேசம், நாங்கள் பிறந்திருந்த அந்த தேசம், எங்களுடைய மூதாதையர் வாழ்த்த தேசம் ஆண்டவரே. இன்னும் இன்னும் ஆயாண்டவரே அப்பா, தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அழிந்து போய்விடாதே, விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாது படி எந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி, எங்களுடைய மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை நாங்க தேசத்தின் நீட்டப்பட வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க, மன்னிங்க, இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. என் தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனாதிபதிக்காகவும் அவரோடு இறந்து ஆண்டவர் ஆலய சில ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிக் கொள்கிறோம். இரண்ட தேசங்கள் அநேகம் ஆண்டவர், இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே. சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால கையிலத்தில் காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியா சீர தேவன், நீங்க நீதியில் தவறாதவன், நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா, மாறுவதில்லையப்பா, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்ட தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும் ஆண்டவர். சோழருடைய முழங்காலும் நான் உங்களை யாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி. பாஷவே தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், நேசிக்கிறோம் அப்பா, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்று வரை தகப்பனே அந்த வாக்குத்தத்தம் மறந்து கொண்டிருக்கூடா சூத்திரம் மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி ஆண்டவரே நீங்க தான் சமாதான கத்தர் என்று சொல்லி இந்த தேசத்துல வந்து ஆண்டவரே குடியம் வந்து தேசத்தை ஆளவேன்னு மனுஷிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம், எல்லா ஆசீர்வாதங்களுக்காம், எல்லா கிருபிகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவனப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அந்த சராசரங்களையும் ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி. தகப்பனே இந்த சங்கமரடியக்காக வேண்டிக் கொள்றோம். தகப்பனே நடத்துகிற பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்பங்களும் ஒன்றை முனைந்திருக்கிற ஊழியக்காக ஒவ்வொன்றை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஊழியம் செய்தால் ஆண்டவரே நீங்க ஊழியக்காரனுக்கு மகிமைப்படுத்துற தேவன் சுவாமி. அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இம்மட்டுமா எங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எங்களை ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருபைக்கா சத்ருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம், கிருபைக்கா ஸ்தோத்திரம். இவட கிருபையான பாவங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவாரம். உங்களோட கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. உங்களோட கிருபைகள்னால் எங்களை மட்டுமாய் காத்த கிருபை ஆண்டவர். ஒன்றுக்கா நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். தகப்பனே இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா. எங்களை சமாதானத்தோடு காத்து கொடுக்கப்படி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கா சோத்திரம், எல்லா மகிமைக்கா ஏசன் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே அந்த ஜபங்களை ஒப்புவிப்போம். கத்தரை தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா.
2: ஆமீன், ஆமீன். கத்தரங்களையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவில் இருந்து நீந்து ஜபங்கள் கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூடாக கடந்து சென்று அதனை தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைவார்கள். ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வோம்.

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்தினின்று விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முனைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும்

வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லேயமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கே அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புஸ்தகத்திலே சொல்லும்பொழுது மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தில் நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தில் நின்று விலக்கும்.
ஆனால் இங்கே பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6 நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழ்கிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளையகுமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளையகுமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல. அவன் அந்த சுவாபம்

0: For so the Lord has commanded us, I have set you as a light to the Gentiles, that you should be for salvation to the ends of the earth. After this, I will return and will rebuild the tabernacle of David, which has fallen down. I will rebuild its ruins, and I will set it up, so that the rest of mankind may seek the Lord, even all the Gentiles who are called by my name, says the Lord, who does all these things. So they said, Believe on the Lord Jesus Christ, and you will be saved, you and your household. So that they should seek the Lord in the hope that they might grope for him and find him, though he is not far from each one of us. So now, brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up and give you an inheritance among all those who are sanctified, to open their eyes, in order to turn them from darkness to light and from the power of Satan to God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who are sanctified by faith in me, that the Christ should suffer, that he would be the first to rise from the dead, and would proclaim light to the Jewish people and to the Gentiles. Therefore, let it be known to you that the salvation of God has been sent to the Gentiles, and they will hear it. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God for salvation, for everyone who believes, first for the Jew and also for the Greek, who will render to each one according to his deeds. Eternal life to those who by patient continuance in doing good seek glory, honor, and immortality. Tribulation and anguish on every soul of man who does evil, of the Jew first and also of the Greek. But glory, honor, and peace to everyone who works what is good, to the Jew first and also to the Greek. For there is no partiality with God. For as many as have sinned without law will also perish without law, and as many as have sinned in the law will be judged by the law. For not the hearers of the law are just in the sight of God, but the doers of the law will be justified. Even the righteousness of God through faith in Jesus Christ.
1: Praise the Lord, Pastor.
2: Praise the Lord, Brother.
1: Amen. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
2: தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்து கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவரா அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும். இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு. அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தினந்தோறும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்ளுவது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே ஆதாம் ஏவா. யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள். அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவளுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் இந்த ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவளோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 59 அதிகாரம் 2 வசனம். நம் வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது. உறவு துண்டிக்கப்படுகிறது பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது. இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள். எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமையை, பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. என்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தியை கேட்கிறோம். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கையை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டுமாக பிதாவோடு குமாரனாகி இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரணக்கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கினை, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இதா மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது. மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பரிசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கை,
அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது, மனிதனுடைய பாவம். அந்த பசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருப்போம். இதில் இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அது ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில், நீதிமொழிகள் 28:9, நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 நாளில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டால், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழவிட்டால்
அது யாராயிருந்தாலும் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது. மேல வசனத்துல பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது? நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய, கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனாய் இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது பாவம், தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. 1000 ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும்,
இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பசுத்தமானவர், ஆகையால் பசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பசுத்தர், ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் கிருபை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன் அதான். இனி இந்த பாவ அடிமதனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைதனை வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம். நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? ஒன்று யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநேகத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் அவர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ பாவ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமன் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மனம் திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேஷத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்தி

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள, பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று. கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, தபை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் முன்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர், குணம். மனம் திருந்திய பிறகு, பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு, பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு, மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும். கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்திலே போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார். தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல, அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால், நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல், ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவாய் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் தினமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள். யாக்கோப்பு 4:8 சொல்லுது, கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்போம். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாயிருக்குமானால் நீதிமான்களை ஒருவரும் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக சூத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம்

0: பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்கும். இந்த பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்படியட்டும், உமோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க கிருபை தாரும் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். கத்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். ஒருவன் மனம் திரும்பும் போது கத்தர் தாமே அவனை கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்திலும் வழி நடத்துவார் என்ற தலைப்பின்களே தேவசதி எடுத்து வந்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களுடைய கரத்திலே சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் புதன்கிழமை இதே வேளையிலே திரும்பமாக கத்தருடைய வார்த்தையோடு சந்திப்போம். அதுவரையும் இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: ஓகே, தேங்க் யூ பிரதர், காட் பிளஸ் யூ பிரதர், தேங்க் யூ.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பணியில் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுவில் எப்படி செல்லுகின்ற பொழுதும், ஃபேஸ்புக்கு கூட, ட்விட்டர் கூட, யூடியூப் கூட பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக உங்களை வழி நடத்துவாராக. கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர், காட் பிளஸ் யூ.
0: ஆமீன்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
2: வானொலியின்
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசகரேட் மின்வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தின் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவிப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். புறப்படுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, விடுதலை கொடுக்கத்தக்கதாக, அவருடைய செவிகளை திறக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லார்ட் ஐயா,
3: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ்
1: லார்ட். ஆமென். நினைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ். ஆமென்,
3: ஆமென். நன்றி ஐயா, நன்றி. ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிருகம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில், புதிய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாகவும் நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கமனைத்தளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம் இந்த நாட்களிலே. மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா இந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல் என்றால், இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிடுவோம் என்று சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களே நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களே நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி துதித்தல். எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் பி கோயின் டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போகிறேன். இந்த நாட்களில் சங்கீதம் 9 அதிகாரம் ஒன்றிரண்டு வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா என்றால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு வசனங்களையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மையின் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களை துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களிலே உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களிலே கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு மூன்று அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பொருளே, இரண்டாவதாக இந்த நாட்களே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாட்களே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எபிரேய ராகத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த மூன்று வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மூன்று வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக அந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரி, ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால், பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, செங்கடலை கடந்து இந்த நாட்களிலே உடன் இந்த நாட்களிலே அங்கே பாடுபட்ட போது அது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்று கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் அந்த ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வழியிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக அந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வழியிலே முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள், எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சுவந்த சமுத்திரத்தை இரண்டாக அங்கே அதாவது சுவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், யாத்ராம புஸ்தகம் 15 அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சுவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவக்கட்டிலே சாவக்கட்டிலே இந்த நாட்களில் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே வேதத்திலிருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள். அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது பாருங்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் மூன்று நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிறார். அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி மூன்று நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார்னு சொன்னால் அவர்கள் மாமிசத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதரனே சௌதரியே. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம் அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா இருந்தால் மூன்றாம் நாள் இந்த ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன, நான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களை நம்முடைய சரீரமாக இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், இன்றைக்கு பாருங்கள் ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் அந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள், இந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா அருமையான கர்த்தருடைய பிள்ளை? ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வேளையிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களே இருக்குது. அதே அந்த இடத்திலே ஊசா தொட்ட இடத்திலே பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியில விழுகிற வழியிலே ஊசாவை கத்தர் அடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம் அருமையான கத்தர். அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நாங்கள் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்களை சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனாலே நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையிலே உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் இல்ல அருமையான கத்துடைய ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும், ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களில் நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் தேவன் அந்த இடத்திலே பேசுவார், ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்து தான் அவர் இந்த நாட்களில் அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளிலிருந்து சத்தத்தை இந்த நாட்களில் வெளியிலே கொண்டு வருவார். இன்னைக்கு பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களே அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டேன். எனக்கு இந்த பழைய பாடல்கள்னா ரொம்ப விருப்பம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, புதிய பாடல்களை விட. அப்போ பாருங்கள் அந்த பாடல்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை என்ன செய்யும், தேவனுடைய சமூகத்திலே குந்தின உடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும், அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக்கொண்டே இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம் அன்ஆயிண்டிங் ஆஃப் வர்ஷிப் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களை வெளிப்படும். அப்ப உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் சொல்லப்படுறது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகி அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த நாட்கள் இந்த பாடல்கள் இந்த நாட்களில் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் அந்த பாடல்கள் எப்படியாக இருக்கும் என்றால், தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் முகர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த பாடல்கள் இந்த நாட்களில் அமைகிறதே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகளை. இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்குது அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில் பாடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்கள், புதிய பாடல்கள் அர்த்தமில்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள், இந்த நாட்களே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையா இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரன் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களில் இந்த வேத போதியில பார்க்கிற வழியிலே மோசவே இஸ்ரவேல், இஸ்ரவேலின் இஸ்ரவேலரிடம் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரே இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டளையிடுகிறான் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்க இந்த நாட்களே, அப்ப மோசையுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்க இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுவந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார் அருமையான கத்துடைய பிள்ளை. குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டு கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை, அப்படியாக ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார். அப்படியானால் அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியும் அந்த காரியத்தை அவரிடத்திலே கொடுக்கிறதே. பயனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் ஐயா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்களை எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து. அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கே அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப் அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்புடைய அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருக்கினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாத்திரா புஸ்தகத்திலே அங்கே என்ன செய்கிறார், மோசே இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். மோசே இந்த நாட்களை எழுப்பி இந்த நாட்களே அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக மோசையினுடைய தலைமையிலே இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற வழியில தான் அவர்கள் வனாந்தரத்திலே வந்து இந்த நாட்களே துதித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். அவர் துதித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே. ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிறது, எப்படியாக ஆராதிக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களை, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை விடுவித்துக் கொண்டு வான்னு சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி, இந்த நாட்களை சொல்லி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த நாட்களை உருவாக்கு என்று சொல்லி, இந்த நாட்களை சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதை சுற்றிலுமாக அந்த நாட்களை உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை இந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேற முன்னால் அவர்களை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் படிப்படியாகத்தான் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள், ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன காரியம் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோசுவாவின் உபாகம் புஸ்தகம் 8 பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அங்கே அது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோத்தரிக்க கடவாய். ஏனென்றால் உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சிகள் உங்கள் வெள்ளி பொன் விருகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன் அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை இந்த நாட்களிலே தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் இந்த நாட்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவகிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவரமா இந்த நாட்களை இருக்கிறார். ஏனென்றால் ஒருவர் மந்த இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் நாட்களை யோசிப்பார், நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பாரு. ஏன்னு சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல அவர் தாளம் போட்டார், அவ்வளவுதான். அவருடைய கால செஞ்சது காலசியா இங்கே பார்க்கிறவர்கள் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏனென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவன் துதித்தது நிமித்தம்தான் இந்த நாட்களே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போலே நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களில் அந்த துதியின் அபிஷேகத்தினால் தான் இந்த நாட்களை வீழ்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த யாத்ரா புஸ்தகத்தில் நாங்கள் வாசித்தோம் இந்த 15 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள் நம்முடைய எதிரிகள் இந்த நாட்களிலே விட்டுண்டு விடுவார்கள். அருமையான கத்துரைகள், அது மட்டுமல்ல சத்ருக்கள் இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கத்துரைகளே, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்னும் செய்ய ஒழுமி போக தேவையில்லை, நீங்க போய் அவங்களை சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க அங்க பாருங்க, ஆண்டவர் வேறையாக்களை ஏவிட்டு இந்த நாட்களில் அவர்களுக்குள்ள யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சற்று இல்லாதபடி இந்த நாட்களை செய்து கொள்வோம். இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உபாகம் 8 தேவோராளின் பாடல்கள் இந்த நாட்களிலே மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப தேவோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, தேவோராவை குறித்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறது, தேவோராவே இந்த நாட்களே விழித்திரு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, ஏனென்றால் அந்த தேவோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களிலே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிறவர்கள் நியாயாதிபதியின் புத்தகத்திலே 5வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நியாயாதிபதி 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறவர்களில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களிலே நாடுகிறது, கத்தரை துதியுங்கள். அருமையான கத்தொழிப்புகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடக மீட்டியும் காணப்பட்டதுண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயத்தை நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலிலே உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களே, அது முதல் கர்த்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபிநேக்காவின் குமாரனே, உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பாடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள், அப்ப இது தேவராவுடைய காரியமாக இருக்கு. அப்ப ஆண்டவரை இந்த நாட்களில் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேவரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட, 2 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 22வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47வது வசனத்திலிருந்து நாட்களில் இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார, அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கடுமையான மனுஷருக்கு என்னை தப்பு வைக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பே, உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்திலே இல்லை, நிறைய அறைக்க பூட்டி கொண்டிருந்து நான் செய்ய மாட்டேன், இந்த நாட்களை ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா அந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரன் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9வது அதிகாரம் 1:2-18வது அதிகாரத்திலே இப்படியாக, சங்கீதம் 108வது அதிகாரத்திலே இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களில் கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களில் போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களே அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, யாரை கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன், 42வது அதிகாரம் வாசிக்கின்றேன் பாருங்கள், 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது தொடர்ந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறவர்களே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களில் தீவுகளில் அறிவிப்பார்களாக, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்தத்து அதாவது யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்கார இந்த நாட்களை பார்க்கிறதை பார்க்க எரேமியா 20 நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்ல திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட எரேமியாவின் புஸ்தகம் 20 அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 20 அங்கே வாசிப்போமாயிருந்தால் 20:13 இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களே தப்புவிக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நம்மை கொல்லும்படியாக அந்த நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரத்தி கொண்டே இந்த நாட்களை தெரிகிறான். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அலைந்து கொண்டே திரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கையுக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையிலே இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள் எப்படி வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசியாகிய அதாவது தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி சொன்னால் உம்மிடத்தில் இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை இன்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலையை தருவார். ஏசாயா 12 வாசிப்போம் அறிந்தால் 1 சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமா இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்கள் எங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன் நம்பிக்கையுமாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்கள் எங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகிறேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீத காரந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நாட்களை போதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே கடைசியாக பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களை வழிகாட்டினார்கள் சொல்லி எங்கே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களே இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களை பார்ப்போம், கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்து கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே மத்தேயு 11:25 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:25 அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை நான் என்ன செய்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்ப பாருங்கள் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொன்னா லூக்கா 10 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21 வசனத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு இந்த அந்த மத்தையில வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள், லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே கழிகூர்ந்து, பாருங்கள் அங்கே மத்தையில சொல்லப்படவில்லை, ஆனா இங்க சொல்லப்படுகிறது ஆவியிலே கழி கூர்ந்து, ரிஜோ வித் த ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய வித் இன் ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய ஆவியிலே கழி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள் எப்ப பாருங்கள். அப்ப ஆண்டவர் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆவியிலே களி கூர்ந்து, அருமையான கத்துடைய பரிசுத்தாவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே களி கூர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களில் எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கர்த்தரை இந்த நாட்களே எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களே தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளாய் இருக்கிற நாங்கள் கூட இந்த நாட்களை பாருங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த அந்த நாட்களிலே தேசங்கள் தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கத்துடைய, பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது, அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்கள் இருக்கிற வாலிப வயசு அல்ல, அதற்கு குறைய அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்கள் அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்கள் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், எப்படியாக அது முடியும் அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் அந்த எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாத தாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒளிய இந்த நாட்களே வேறொரு காரியமும் இல்லை என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள் இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை, ஆனால் அந்த அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்தது சொன்னால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துரை பிள்ளைகளை. ஆனாலும் பாருங்கள் அவர் விடவில்லை, தேவனை துதித்த தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல அருமையான கத்துரை பிள்ளை. அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள் ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள், நம்மை அமரும்படியாக அந்த நாட்களில் செய்வார். அருமையான நண்பர்களே, இன்றைக்கு பாருங்க, ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததுக்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும், அவர்களோடு பேசவும், அவர்களோடு அமர்ந்தது நாட்களே அங்கே நாங்கள் தேநீர் அருந்தோம் அப்படியான காரியத்தை இந்த நாட்களை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், அங்கே அபிராம் என்ற பெயரிலே இந்த நாட்களில் இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்கிறான்னு சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் தான். இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை நமக்கு இந்த நாட்களில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களே துதித்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பொய் சொல்லாதபடி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை உயர்த்துகிறதாக இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களும் பாருங்கள், அப்ப எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களில் அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இந்த நாட்களில் அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன், அப்ப தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயிலே இருந்தான் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்கு யாக்கோபு தெளிவாக இந்த இடத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தலின் புஸ்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே என்னோட கூட இந்த நாட்களை திருப்பி 4வது அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறோம். 9வது வசனத்திலே இந்த நாட்களை இருந்து வாசிக்கின்றேன், அங்கே சொல்லப்படுகிற காரியம், மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனால தான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னா பாருங்கள், ஜெபங்கள் முதலாவது கட்டி கொடுக்கிறவர்கள் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருவின்கள் சேருவின்கள், அதாவது நாட்களை பார்க்கிறவர்களிலே எத்தனையோ கோடிக்கணக்கிலே தேவதூதர்கள் ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மனத்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவருடைய சித்தமும் தேவருடைய விருப்பமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகரை இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. தர்மான கத்துரை பிள்ளைகளை நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனால் ஓசி பண்ண வரமாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் கத்துரை பிள்ளைகளை அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்கள், கத்தரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்தரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களே அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்கள் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம். வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிறவர்கள், 5 பார்க்கிறவர்களே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்தோர்களே வெளிப்படுத்தல் 5 அங்கே 8:14 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை, பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கே வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியமாக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாழுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகளை அவர்களுடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாழுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சொல்லப்படுகிறது பாருங்கள், பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர்கள் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1,000 நாட்களில் இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சுத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பெற. அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ள வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள், இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காமத்திலே இருந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்தினுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு இந்த நாட்களில் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பி இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தாலும் அவனுக்கு நிம்மதியே இருக்காது. காசு இருக்கும் ஐயா, எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கே இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாட்கள் என்னத்த சாப்பிட்டு சொல்லுவார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களை பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாச இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாசி இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி என்ன விசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களிலே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதிலே ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்தவனோ இந்த நாட்களிலே சந்தோஷமா இந்த நாட்களிலே இருப்பார் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல. இந்த நாட்களிலே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் சில காரியங்களை பார்த்து இந்த நாட்களை முடிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 16 வசனத்திலே இருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பர விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களிலே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், பரலோ அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானாம், தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்திலே கொண்டு வருவானாம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், சிறைச்சாலையிலே தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப எப்பொழுது எந்த இடத்திலே நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தம் செய்ய சொல்லவில்லை. நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள், ஆனால் அந்த எரிகோ முதல் அப்படியே புத்தண்டு இந்த நாட்களை விழுந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, துதியினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துதியினாலே நாங்கள் ராஜ்யங்களை கூட இந்த நாட்களை விழுத்தலாம். அருமையான கர்த்தருடைய, துதியினாலே எப்படிப்பட்ட பலசாலியா இந்த நாட்களை இருந்தாலும் அந்த காரியங்களை கூட வெல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய, துதித்து போட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. ஏன்னு சொன்னால், துதிக்கிற வேளையிலே தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே வருவார். அருமையான கத்தை, யாரா இருந்தாலும் அது என்னப்பட்டு சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும், துதி எப்பொழுது துதிக்க போறோம் ஆயத்தப்படுத்துறோமோ உடனே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய சமூகம் அந்த இடத்துல இந்த நாட்களை இறங்கி வருகிறதை அங்கே காணும். அவர் சேனைகளோடு இந்த நாட்களை வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களே சங்கீதம் 9 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிற, 1 வாசிக்கிற வழியிலே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அவர் செய்த, அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நினைத்த இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்து நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரமையா கத்தாவே. கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளை இருந்தை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இருந்த நாட்களே, உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்தது நாட்களே, நீர்ந்த நாட்களை விடுதலையை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரமையா கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாகும். ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேனையா. மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. என்னை மரத்தினர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவோள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: குட் மார்னிங். என் ஆண்டவரும் பிரமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலையாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள். அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும்போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றும் வசனத்தை பார்ப்போம். இது தீத்து 2:1. ஏ, எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன். ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே, உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக இருந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமாய் போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்கினியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்தி அப்பா, இந்த நாள் முழுவதும் இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா அவர்கள் கால்கள் இடரா காத்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சி யூ டுமாரோ. குட் மார்னிங். வித் ஆல் க்ளோரி டு அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட், லெட்ஸ் லுக் இன் டு அவர் வேர்ட் மெடிடேஷன் ஃபார் டுடே. Today is Monday, 6th of July 2026, and the topic for today is Stand Out for God. The opening scripture is taken from John 5:35. He was the burning and shining lamp. Hallelujah. When we read further, 1 Samuel 7, David was a young boy when he stood before the giant Goliath, yet he was not afraid. While others were frightened, David trusted God. He believed that God was greater than any giant. David loved God deeply and wanted his name to be honored. That was what made him different. You are a child of God, and that makes you different too. Whether at school, work, at home, in business, in the bus, or with friends, colleagues, family, neighbors, choose to think and act as God's child. So don't be afraid to stand out. Love God boldly and live for Him. As you do, your life will show His glory everywhere you go. Let's look at another scripture from Titus 2 verse 7. In all, showing thyself turn of good work, in doctrine showing uncorruptness, gravity, sincerity, sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. Hallelujah. Praise God. Please repeat after me. I am standing strong for the Lord. Therefore, I am a burning and shining light for Him. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus. Thank you for this new day, for this new word that you have shared with us, Lord. Help us, Holy Spirit, to stand out for you, to stand out for God in everywhere you go, to be a burning and shining light for you. Give us that boldness, that courage. In the name of Jesus we pray. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: விடுதலையின் வெளிச்சனையத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஒரு விசேட ஜபமாக ரொமானா என்ற சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த என்னென்னு சொல்கிற இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்களுக்கு கூட வழி நடத்துங்களா. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்கள் எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிறந்த மாற்றி மிறந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களண்டை ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளண்ட உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளண்ட உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக, அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் வந்தாலும் நான் என்ன மற வைக்க மாட்டேனே, ஆர் கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்து தேவனே, தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் எளியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஒரு பட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரசில் வேசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர் தந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசி கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மீட்பரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேப்பெரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, நாங்கள் வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கு வெற்றி பண்ண நட போடத்தக்கதா எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களோட சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனைகள் கூடி கோணல் மாறமாக மாறுபாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனை பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக, அப்பா ஒளியங்களில் மங்காதபடி நாங்கள் நட்சத்திரங்கள் தோப்போல் மின்னி இருக்கத்தக்கதாக, எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருதனையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி ஜீவிக்கும் அதை போல் ஜீவிக்கத்தக்கதாக, கடற்கரை மணல் உழவு தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக, அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடுகள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரியாதபடி ஆண்டு மின்னிக்கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனே உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம் ராஜா. கைவிடாதீங்கோ, அவர்களுடைய ஒளி மங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி கருத்த தேவனையும் கூட ராஜ்யம் ஒன்று தான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உண்மையுள்ள தேவனை அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பியவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின் தேவனே, உங்களோட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களோட அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே. அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் உங்களோட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரச்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களோட பரிசுத்த கரத்தினால் தாங்கி பாதுகாப்பை கொடுத்து அழைத்தபள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களோட ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களை எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் எங்களோட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறக்கின ஊழியம் ஐயா உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று வாஞ்சி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று வாஞ்சி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பேரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என்பின் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சில இந்த இடத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவே, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக தேற்றுறதுக்காக வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறவனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறவனாலும் கூடாது, முளைக்க செய்கிற உங்கள் ஒற்றுவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களோட அன்பை உங்களை ஜீவன் உள்ள தேவனை எங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும், அயலார் அறிய வேணும், எங்களை அறியாத சகோதரங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சிய சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்க பலன் ஞானம் அறிவு நேரம் சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக, சகோதரன் சகோதரியும் கைகோத்தமனம் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக, நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாரும் மத்திய சகோதரங்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூண்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை கூட்டி வழி நடத்துற எங்களை தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுதவி போய்விடாதவரை காத்து அவர்களால் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்சை செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாரீங்க, செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்று இந்த விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்கள் ஐயா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாலிப வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். பல பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்துற தேவனே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலொன்றி நிற்கிறதுக்கதாக வழிநடத்துற தேவனே, காற்று வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. அவக்குள்ளாலும் நீங்கள் அவன் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாதத்தை நோக்கம் சந்ததி கூடாக உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். பொல்லாத காலம், பொல்லாத காலம் ராஜா. பிசாசின் தந்தனங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி, பிசாச அவன் அணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ இந்த சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம் சங்கம மொழியை நடத்தும் ஸ்டூடியோ எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொண்டீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திரை போட்டு காத்து வழிநடத்துறதுவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் சோதரன் சோதன் மனதில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ, நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து, வழிபாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டவரே ஒத்துழைப்புக்கு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ துதி கூடாகவோ பாடலு கூடாகவோ நன்றி அறுதல் கூடாகவோ ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்த போற பிள்ளை ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்தீங்களே, ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திரை போட்டு காத்து கொண்டு வாருங்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்து கொண்டு வர கிருபைக்காக, அந்த வரங்கர் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் விடகட்டி பரிசுத்தாவியானவரே நீங்க வழி நடத்தி நீங்க மகிமப்பட வேண்டும் என்று கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பொறுப்படுத்தவரே பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே, விடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கூட பிள்ளைகளுக்காக விண்ணப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டுக்க வேணும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களண்டையில் வருகிறோம். விசேஷமாக ரோமியா ஆண்ட சகோதரிக்காக உங்களண்டையில் வருகிறோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டுதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்க கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்க கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் என்று அறிந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பியாக்க வந்த இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ இன்னும் உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களை எதிலும் எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்குடாக அவங்க அவருக்குடாக உங்களை அவன் நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அது போல் தகப்பனே இந்த வாலிப சந்ததிகள் ஐயா இவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று எங்கிக் கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதி உள்ள வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அதன் மனச்சோர்வினால் உங்களுடைய அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு வரலும் யாக ஆண்டு வேறு ஒரு வழியை துறந்து அடைப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வகுத்து கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்பது மனதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்தில் இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிராஜுவேட் பண்ணி பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, வெற்றிய பரவத்தக்கதாக செய்த அந்த அழு நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்தது இவனே. வருங்காலத்திலும் ஐயா அந்த விஷயம் பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கணும் எங்கு பாவிக்க வேணும் என்று நீங்க வழியில துறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றார்க்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தான் ஐயா முடியும். அப்பா இப்பொழுது மனசை செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம். ஆண்டவரே அன்பின் தேவனே, ஆண்டவரே மனசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை துறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே உணராததுகள் செய்ய முடிய உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தானே இதுகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காத்து கொண்டு வார தேவனே, உயிர் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்ய பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொறுப்படுத்து வழுதப்பி போய் விடாதபடி பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவா எத்தனையோ பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா. ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். ஆனால் மன்னியுங்கும், மன்னித்து தின்பும் அவர்களை. ஆண்டவரே உலகத்தில் இழுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆசீர்வத்து காத்து கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்து கொள்ளுங்க. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேல் வந்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காக உங்களை வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்ன தேவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்கள் அண்டை வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, இன்னும் பெலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்கதாக கிருபையை ஊற்றி வழி நடத்துங்க ராஜா. அவரோடு ஒத்துழைக்கும் 22 மந்திரி மாறையும் புறப்படுங்க. அவர்களும் ஒத்துழைத்து இந்த தேசத்தை ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக நல்ல ஒற்றுமையை கொடுத்து நடத்து வல்லடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் என்பது தேவனே. விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரிய பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக அமெரிக்க தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுகிறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்ட் ட்ரம்பை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிஷரி மாறி எழுப்பி உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா. அதே போல் சந்தோஷந்தையாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் பொருட்படுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக, என்னும் கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன அங்கே பிறந்து வளர்ந்த தேசமாகிய இலங்கை தேசத்துக்காக, அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருகிறோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊற்றி அது எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, ஒரு அழகிய தீவாக, இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆக்கி ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களோட அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவை நீங்கள் பாவித்து கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளை ஆகின பிள்ளை நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக, நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க விடும் என்று வாங்கியோடு ஆண்டு ஆத்மாக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியும் பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணையும் திறவுங்கோ. அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுற தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேணும் என்ற உணர்வை கொடுத்து ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதர. பின்மாறி பின்மாறிய ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மயில் நாடாகி இந்திய தேசத்துக்காக உங்களை வருகிறோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்படுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோதுமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணி ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களை அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க, திறந்து அவனும் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக மனுஷரை தின்று கொண்டிருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவாரா? அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக இன்னும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை அந்த விக்கிர தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்கள அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க. கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழிய திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் என்ன சிரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரியான வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுபத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின சேவனை உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டு ஓட்டு போறோம் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவர் உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதா அவர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே, இந்தந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? வல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா? உங்களை அறியாமல் ஒரு ஆத்மாவையும் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் ஐயா. அன்பின் தேவனே, நீங்க தான் நீதுள்ள நியாயாதிபதி. உங்களோட கருத்தில் தான் எல்லாம் இருக்கிறதையா கத்தாவே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்யப்பன்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியான இந்த சங்கம மொழியலையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து ஆண்டு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து வருஷத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறேங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you. அம்மா ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன் அம்மாவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் நினைவார்கள். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாகவும் அதுக்கு முன்னதாக ஓரிரு பாடல்களோடு நினைவும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஓரிரு பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.

0: Recording in progress.
1: அமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசிலே இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தடை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. புதிய ஆசீர்வாதங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட்.
1: ஆமீன். புதிய வாரத்தினாலும் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளெஸ் யூ.
2: ஆமீன். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நினைவற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரம் அல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்று கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம் எபேசியர் 6:10 இருந்து. அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கு அப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி. இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமேன். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை, இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமேன். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகிவிட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமா நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா விசுவாசித்து அதிகமா ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக்கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள், இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை. பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவைகள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். ஆமென். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசி. கவனியுங்கள், Mark 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார். நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால். ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை நாங்கள் விசுவாசித்தார். அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது. சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. கவனி, உங்களுடைய விசுவாசத்தின். அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லது அல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினால், நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினால், நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினால், நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவைகள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜெபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்தினுடைய ஒரு யாரு, கிரியேட்டரே யாரு, பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாமுகளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும், இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும், உலகத்தையும் பாவத்துக்குள்ளே விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர் என்றா பிசாசே சொல்ல. பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்குது. அவர்களுடைய ஜெபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல, பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜெபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியாக, மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரிய நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு, பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய், தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார், ஆனால் ஜேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடிப்போய் ஒழியவில்லை, நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. நான் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான், தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசே விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீர் செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்யோம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கிறது, செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார்? நீ போய் என்ன செய், ஜபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜபிக்க வேண்டும்? எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும், அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? எலியாவே, நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜபிக்க வேண்டும்? நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதாக என்று ஜபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜபிக்க ஆரம்பித்த பொழுது அங்கே மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை? தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை, ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது, இல்லை அங்கே கருமேகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜபிக்கிறேன். இதுதான் ஜபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீருவினுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீர் போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரு. எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும், நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், பொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆசிரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படி. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மழையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார் நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்கே இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகளெல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை, நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தமில்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளுது. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான், மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசி. இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33 ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல, தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் எவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள் அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமே. அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபிரேயர் 4:27. அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, எண்ணத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜெபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜெபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். ஆமே. அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அந்த வார்த்தையோடு அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமா? எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37 தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், லுக், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே, நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜபம். ஜபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமேன். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜபம். ஆமேன். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, ஃபைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும் தங்களுடைய வாழ்க்கையில். தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக, அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர், நீ சொல்லுகிறீர், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளா எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனையோ அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்து விட்டீர், வாசம் பண்ணுகிறீர். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக, அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நேற்று நாமத்தினாம் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை பலருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க, 100 மடங்காக, 1000 மடங்காக அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட, அறுவடை செய்யப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு கத்தரை சித்தமானால் நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பாச, காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டன் சில்லே இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யுக்கையிலிருந்து இணைந்து வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். தேவ நீதி, கத்தருடைய நீதி, அதன்படி கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசுவாசத்தோடு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். அருமையான இருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் மீதியான ஊழியர்களுக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். பாடலோடு இணைவோம்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்துக்கு
1: தயத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்காண்டவரே, ஊழியக்காரர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்காண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உம்மட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்க கூட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: நீங்க ஏழைகள் விதவைகள்
4: திக்கவைகள் திக்கிறாக
2: நீங்க

0: இன்னும் அவர்களப்பா வேதனைகளைத்தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தந்தையப்பா, பிதாவே அப்பா, நீங்கள் அவர்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா, அநாதைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்களப்பா. தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டால் நீங்க வர வேணாம் என்று சொல்லி அப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லை அப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடையும் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா, இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா, உணவு கூட இல்லாமல் அப்பா, ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா, ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா, ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா, உண்மை முத்தமாக அவர்களின் கட்டமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா, தனிமையாக இருந்தப்பா, என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா, தாயாக தாயாகவும் அப்பா, தந்தையாகவும், பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தான் அப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேர் மனசர் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுங்க. அப்பாவின் வார்த்தையப்பா கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா, வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களைப் போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா, ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு எபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் எபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்த எங்களை இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே அந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலிக்காய், தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கர்த்தாவே நீக்கு ஆண்டவரே கிருபை செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்

0: வாஞ்சைகள் ஆண்டவரே, விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே, குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுற தேவன், இந்த நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள், இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நல்ல இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்களையும், அதிகாலை வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும், இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம், மழை காரியங்கள், அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள் ஊழியங்களுக்காக செல்கிறவர்கள், அது மட்டுமல்ல பிரயாணமாக செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையில் ஊறுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராம்.

0: குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் பிரமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் இன்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள், அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும்போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றுமொரு வசனத்தை பார்ப்போம். இது தீத்து 2 வசனம். ஏ, எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன், ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே, உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக இருந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமாய் போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்கினியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து அப்பா. இந்த நாள் முழுவதும், இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா அவர்கள் கால்கள் இடரா காத்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 6th of July 2026, and the topic for today is Stand Out for God. The opening scripture is taken from John 5 verse 35. He was the burning and shining lamp. Hallelujah. When we read further, 1 Samuel 7, David was a young boy when he stood before the giant Goliath, yet he was not afraid. While others were frightened, David trusted God. He believed that God was greater than any giant. David loved God deeply and wanted his name to be honored. That was what made him different. You are a child of God, and that makes you different too. Whether at school, work, at home, in business, in the bus, or with friends, colleagues, family, neighbors, choose to think and act as God's child. So don't be afraid to stand out. Love God boldly and live for Him. As you do, your life will show His glory everywhere you go. Let's look at another scripture from Titus 2 verse 7. In all showing thyself pattern of good work, in doctrine showing uncorruptness, gravity, sincerity, sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. Hallelujah. Praise God. Please repeat after me. I am standing strong for the Lord. Therefore, I am a burning and shining light for Him. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus. Thank you for this new day, for this new word that you have shared with us, Lord. Help us, Holy Spirit, to stand out for you, to stand out for God in everywhere you go, to be a burning and shining light for you. Give us that boldness, that courage. Go. In the name of Jesus we pray. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: விடுதலையின் வெளிச்சனையத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஒரு விசேட ஜபமாக ரொமானா என்ற சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த என்னென்னு சொல்ற இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட வழி நடத்துக்கலாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிறந்த மாற்றி மிறந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போற்ற, உங்களை பாட, உங்களண்டல் ஓடி வந்து உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளண்ட உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளண்ட உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் வந்தாலும் நான் என்ன மற வைக்க மாட்டேனே, ஆர் கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்து தேவனே, தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஒரு பட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரசில் வேசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசி கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்களை ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, நாங்கள் வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கு வெற்றி பண்ண நட போடத்தக்கதா எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களை சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனைகள் கூடிக்கோணல் மாறமாக மாறுபாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனை பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி நாங்கள் நட்சத்திரங்கள் தோபோல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருதலையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி ஜீவிக்கோ அதை போல் ஜீவிக்கத்தக்கதாக கடற்கர மணல் உழவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடுகள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரியாதபடி ஆண்டு மின்னிக்கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனே உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம் ராஜா. கைவிடாதீங்கோ, அவர்களுடைய ஒளி மங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி பரிசுத்த தேவனையும் கூட ராஜ்யம் ஒன்றுதான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உண்மை உள்ளதுவனை அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின் தேவனே, உங்களோட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்தது கொண்டு வாருங்கள், வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து உங்களோட அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா. ஆண்டவரே அதை நினைத்து உணர்ந்து உங்களோட செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் கூட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் கூட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும், உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரச்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேணும், உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேணும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களிட ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என்னாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களை எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களை பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறக்கின ஊழியம் ஐயா உங்களை ராஜ்யம் வளர வேணும் என்று வாஞ்சியம் கூட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேண்டும் என்ற வாஞ்சியை அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சில எந்த இடத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவை, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக தேற்றுறதுக்காக வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறவனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறவனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை ஒற்றுவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களோட அன்பை உங்களை ஜீவன் உள்ள தேவனை எங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும், அயலார் அறிய வேணும், எங்களை அறியாத சகோதரங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சி சகோதரனுக்கு மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை உடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக, சகோதரன் சகோதரியின் கைகோத்த மனமே நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாருமே சகோதரர்கள் மத்தியில், சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூண்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல, கிருபை மேல் கிருபை ஊற்றி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுதவி போய்விடாதவரை காத்து அவர்களாலும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களுடைய நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்ச செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாரீங்க, செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்று இந்த உரி விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்கள் ஐயா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாலிப வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். வில பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்துறதுவினை உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கிறதுக்கதாக வழி நடத்துறதுவினை, காற்று வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வரதுவினை உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அவக்குள்ளாலும் நீங்கள் அவன் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாத நோக்கம் சந்ததிக்குடாக உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று, அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். பொல்லாத காலம், பொல்லாத காலம் ராஜா. பிசாசின் தந்தனங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி, பிசாச அவன் அணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்கள், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ இந்த சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம மொழியை நடத்தும் ஸ்டூடியோ எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொண்டீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறதுவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோதன சோதன மனதில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ, நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, கருளுக ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திருக்கிறோம். இதன் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டு ஒத்துழைப்புக்கு கொடுக்க போற பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ, துதி கூடாகவோ, பாடல கூடாகவோ, நன்றி அறுதல் கூடாகவோ உங்களுக்கு ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்த போற பிள்ளை ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்கள் தெரிந்தெடுத்தீங்களே, ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திர போட்டு காத்து கொண்டு வாரீங்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வரங்கல் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்து கொண்டு வர கிருபைக்காக. அந்த வரங்கல் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு விரையும் இடகட்டி பெருசுத்தாவியானவரே, நீங்க வழிநடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம். ராஜா பொறுப்படுத்தவரே, பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே, விடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கூட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க வேணும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களை வருவோம். விசேஷமாக ரோமியா அந்த சகோதரிக்காக உங்களை வரும். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனேயே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்கள் கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் என்று அறிந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பியாக்க வந்ததில் இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்னையோ உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ இன்னும் உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களை எதிலும் எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்குடாக அவங்களாக உங்களை அவன் நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அதுபோல் தகப்பனே, இந்த வாழ்வர் சந்ததிகள் ஐயா, அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று தேங்கிக் கொண்டிருக்கும் வாழ்வு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதியுள்ள வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அதன் மனச்சோர்வினாலும் உங்களுடைய அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளும் ஏதோ ஒரு வெள்ளம் யாக ஆண்டு வேறு ஒரு வழியை துறந்து அடப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வகுத்து கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்பது மனதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்தில் இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜுவேட் பண்ணி பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, வெற்றிய பரவத்தக்கதாக செய்த அந்த அழி நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே, வருங்காலத்திலும் ஐயா அந்த விஷயம் பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கணும் எங்கு பாவிக்க வேணும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றார்க்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தான் ஐயா முடியும். அப்பா எப்பொழுது மனுஷர் செய்யற வேலை எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம். ஆண்டவரே அன்பின் தேவனே, ஆண்டவரே மனுஷர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை துறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே, உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தானே ஐயா இதற்கு அடிமையாய் போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காத்து கொண்டு வார தேவனே, உயிர் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் மத்தியில் இருக்கும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில், உங்களை நேசித்து கீழ்படி ஓடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வழுதப்பி போய் விடாதபடி, பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு எத்தனையோ பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்களை முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா, ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள், ஆனா மன்னியுங்கும் மன்னித்து தின்போம் அவர்களை ஆண்டவரே உலகத்தில் இழுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆசீர்வத்து காத்து கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்து கொள்ளுங்கோ. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கு நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களை வருகிறோம் ராஜா, அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னதேவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களை வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களை வருகிறோம். சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துறதுக்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்கதாக கிருபையை ஊற்றி வழி நடத்துங்க ராஜா. அவரோடு ஒத்துழைக்கும் 22 மந்திரி மாறியும் புறப்படுங்க, அவர்களும் ஒத்துழைத்து இந்த தேசத்தை ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக நல்ல ஒற்றுமையை கொடுத்து நடத்து வல்லடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என் தேவன விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக மெரத்திய சங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுகிறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்ட் ட்ரம்பை வழி நடத்த வேணும். வழி நடத்த வல்லவரே வழி நடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிஷரி மாறி எழுப்பி உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா. அதே போல் சந்தோஷந்தையா இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் பொருட்படுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசமாகிய இலங்கை தேசத்துக்காக அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருகிறோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊற்றி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக ஒரு அழகிய தீவாக இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்து கொண்டு வாரீங்கள், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆகி ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களுடைய அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக ஒளியின் பிள்ளைகளாக ஆக்கின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆண்டு ஆத்மாக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணை திறவுங்கோ, அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுற தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்து ஏது விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதர. பின்மாறி பின்மாறிய ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மயிலாடையாக இந்திய தேசத்துக்காக உங்களுடைய வருகிறோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா, என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதல உண்டு பண்ணி ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக கூட வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்கோ ராஜா, திறவுங்கோ, திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக மருத்துவமாக மனுஷரை தின்று கொண்டிருந்த மக்களை தொட்டனிங்கள் அல்லவாரா, அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக என்னும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை அந்த விக்கிர தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு இதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க. கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் என்ன சிரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரியான வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுபத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஓட்டு போறோம் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவரோ உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அவர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே இந்தந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா, வல்லமுள்ள தேவன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா, உங்க அறியாமல் ஆத்மாவையும் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்யப்பன்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியான இந்த சங்கம மொழியலையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து ஆண்டு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக மனக்குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து தவறுகளது வருஷத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறேங்க இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். வரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you. Amen.
1: Amen. God bless you. Pen. Amen.
0: Amen. Amen. அருமையான உள்ள இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன் அம்மாவர்கள் டொரண்டோ கனடாவில் இருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஓரிரு பாடலோடு இணைந்த பொழுது தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள். கத்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாகவும் அதுக்கு முன்னதாக ஓரிரு பாடல்களோடு நினைவும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஓரிரு பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன்.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசிலே இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழிநடத்துவாராக. புதிய ஆசீர்வாதங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்போம். ஆமீன். புதிய வாரத்தினாலும் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளெஸ்.
2: ஆமீன். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நினைவற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரம் அல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கு அப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி. இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை, இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமென். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமா நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா விசுவாசித்து அதிகமா ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக்கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். ஆமென். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியுங்கள், மார்க் 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார். நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர்தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால். ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை நாங்கள் விசுவாசித்தார். அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது. சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. கவனி, உங்களுடைய விசுவாசத்தின். அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமா நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் பூஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினால், நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினால், நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினால், நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவைகள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டுமாண்டவர் என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து, பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் ஆவார். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்ல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்தினுடைய ஒரு யாரு, கிரியேட்டரே யாரு, பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாம் இவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும் இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும் உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான், எப்படி ஜபிக்கிறான், விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை அன்றைக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர் என்றா பிசாசே சொல்ல. பிசாசு விசுவாசிக்குது, என்னத்தை விசுவாசிக்குது, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்கு. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர் அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியாக மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு, பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய், தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார். ஆனால் ஜேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடிப்போய் ஒழியவில்லை. நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம். நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசை விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீர் செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்யோம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கும், செய்து முடித்தார். ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார்? நீ போய் என்ன செய், ஜபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜபிக்க வேண்டும்? எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? எலியாவே, நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும்? நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்கே மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை. ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது இல்லை, அங்கே கருமேகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு வினுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீர் போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவன் நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரும். எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும், நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், பொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆசிரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படி. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மழையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார் நிச்சயமாய் வர. ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்கே இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை, நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தமில்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளு. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான், மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசி. இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33 ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல, தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமே. அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபேசியர். அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, எண்ணத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைட்டட், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜெபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தையோடு தான் நாங்கள் ஜெபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். ஆனால் அந்த வார்த்தையோடு அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமானா? எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37 தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், லுக், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே, நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜபம். ஜபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதா என்று பேசுவது ஜபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும் தங்களுடைய வாழ்க்கையில். தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக, அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறீ, நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளா எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்துவிட்டு வாசம் பண்ணுகிறீர். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக, அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நேற்று நாமத்தினாம் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை பலருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க, 100 மடங்காக, 1000 மடங்காக அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட, அறுவடை செய்யப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தரை சித்தமானால் நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பாச காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமென்,
1: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் அண்டன் செல்ல ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யுக்கையில் இணைந்து வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தினார். தேவ நீதி, கத்தருடைய நீதி, அதன்படி கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசுவாசத்தோடு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கோரி விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். அருமையானது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் மீதியான ஊழியர்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
0: நீதியாய் நடத்துறதுக்காண்டி உமை ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா. உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற இடக்கமும் தயவும் எங்களுக்கு தருறதுக்காக நன்றி ராஜா. அப்பா, இடக்கமும் தயவும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா. அந்த இடக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் அப்பா. இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே அப்பா, அவங்க கூட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமென், ஆமென்,
3: ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: நீங்க ஏழைகள், விதவைகள்,
4: திக்கவைகள்,
3: திக்கவர்களுக்காக
4: நீங்க
5: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா. இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஜெபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவையப்பா, ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தந்தையப்பா, பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா அனாதைகள், திக்க மற்றவர்கள், விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லி அப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தரவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமல் அப்பா, ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா, ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா, ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருப செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா தனிமையாக இருந்தப்பா, என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா, தாயாக தாயாகவும் அப்பா, தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தானப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா, அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா, நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பி அப்பா ஒவ்வொருத்தரும் வர கிருப செய்யுங்கப்பா. கத்தரி பேரில் மனசர் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருத்தரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களைப் போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா, ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா, நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், என்னான இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருதான் தேட்டுங்கப்பா, கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருக்கிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
3: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே அந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வாழ்க்கை பெருக தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன், இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ள இரவு நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம் மழை காரியங்கள் அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள் ஊழியங்களுக்காக செல்கிறவர்கள் அது மட்டுமல்ல பிரயாணமாக செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளை காலை வேளையிலே ஒன்று கூடுவோம். திரும்பவுமாக ஒன்று கூடி ஜெபிப்போம். கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவித்து அதற்கான காரியங்களை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் வீணாக போவதில்லை. இலங்கையிலே ஒரு மாற்றம், தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம், அதே வேளையிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தத்திலே மாற்றங்கள், ரஷ்ய தேசத்திலே மாற்றங்கள், உக்ரைன் தேசத்திலே மாற்றங்கள், இப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே நாங்கள் ஜபங்களை ஒப்புவிக்கிற போது அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லா ஜபங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைந்து ஜபித்த தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் இந்த வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் குணா அவர்களையும் அவருடைய பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தங்கியிருக்கிற இடங்களிலும் கத்தர் தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே பவனியாவிலிருந்து இணைந்திருக்கிற சௌரி தயா அவர்களையும் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சைகளையும் கத்தர் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னொரு நேரடி ஒலிபரப்பை இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்லியிருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் தேவ ஊழிய சௌரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா. ஆமேன்.
6: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன் என்றும், சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை, தயவுகளை, பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சில பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும், உங்களின் பிரயாசங்களில் பணிகளிலெல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
7: கிறிஸ்துவுக்குள் பிரியமான

0: கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானியாகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக அந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய் அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கே ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக அந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரயாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 7 வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே,

0: பண்டிகை நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோ ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களிலே காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தை அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: Recording stopped.

0: தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம் உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யார போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம், தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண் இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண் இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு, உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நேரத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நேரம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடை பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3, தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து, சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம் செக்ஸ் ஃபீலிங் அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது, தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதினேன், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இத கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதிருப்பேன் 8 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்ற. அப்ப ரெண்டும் மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயுவின் சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு, நல்லவர் பரலோகம் போவான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா. திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்கள் எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான், திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது, இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப் மாற நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப் மாரில இருந்து தான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப் மார்கள்ல யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது 2 ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த 2 இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம், 2 1000 அரசாட்சி, 3
1: புதிய வானம் புதிய பூமி.
2: ப்ரைஸ் லார்ட் அம்மா.
3: ப்ரைஸ் லார்ட் ஐயா. ப்ரைஸ் லார்ட்.
2: ஆமென். இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. இவங்களும் விண்ணப்பங்களுக்கு வாங்க கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா, நீங்க கிருபை உள்ளவர், மகத்துவர், மகிமை உள்ளவர். அப்பா, ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஆண்டவரே. மூல கிருபைகளை சொல்ல முடியாது ஐயா. அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா, போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபைதானப்பா எல்லாவற்றையும் தாங்குகிறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். காணக்கூடாத அவளியப்பா, செய்யக்கூடாத அவளி. மகிமையின் தேவனப்பா, அப்பா சினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர். அப்படியான மனித மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் அப்பா, பிரசன்னம், பிரசன்னம், உங்களோட பிரசன்னம், உங்களோட பிரசன்னம் ஆண்டவரே. எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஆண்டவர். உங்களோட திஜவங்களுக்காக வந்திருக்கோம். மன்னிப்புகளும் கிருபைகளும் ஆசீர்வாதம் கொடுத்து வந்து சுவாமி. இன்றைய காலை என்ன சூழ்நிலைகளுக்காக கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற சேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களுக்கு அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், கீழ்படியாமை, நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. தகப்பனே, எல்லாம் மண்ணி தீவுகள் எல்லாம் மனந்திரும்புற மக்களாய் மாற வீடுமடிப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்துல ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் அடிஞ்சு வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவர, வேதனை ஆண்டவரே, தவிப்பு ஆண்டவரே, நிறைந்திருக்கிற காலமாயிருக்கு எங்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான். உங்களால் தானப்போ எல்லாம் முடியும். அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே கடந்து வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் இரக்கத்தின் கண்கள், உங்கள் கிருபையின் கண்கள் செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. தேவனே, இருக்கவையின் தேவனே, உங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றியை பெறட்டும் சுவாமி. யுத்தத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமலந்து ஆண்டவரே தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். கிருபையப்பா, கிருபையப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே ஞான அங்கு கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவளாய், ஆசீர்வாதம் பெறுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். சகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். வியாதியப்பா, வியாதியும் கொடுமை ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சோகங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்க சாபங்களும் பாவங்களும் ஆண்டவர் ஜனங்களை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக்கும். ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கூப்பிடுகிற பிள்ளைகள் சோத்தை காட்டல் இருங்க சுவாமி, சோத்தை காட்டல் இருங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு வந்து வியாதிஸ்தர் ஒருவர் தானும் பெருமையாய் போனதில்லை, சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி. இந்த வியாதிஸ்தரை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி, கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் வளர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானால் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கத்தாவே வியாதிஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாதுர வாய்க்கப்பட்டவளாய்ச்சனையோ முதியோர்கள் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்தியசாலையில் விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பனிவர்களுக்கெல்லாம் உதவி செய்யற கத்த நீங்க, இறக்கம் செய்யற கத்த அப்பா. அவர்களுக்கு ஆங்கிற கத்த நீங்க. இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களை சமாத்தில் தருகிறோம் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்க மதியோர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்கிறோம் கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா, அதுதான் கிருபையா ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதம் பெறுவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், நீதி நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களால் தேசத்தின் மக்களுடைய தவிப்பு கண்ணீர் ஆண்டவர். நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் நீதி ஆண்டவரேவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி ஆண்டவர். அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவர். அதிகாரத்தில் இருக்க ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில் ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்கிறோம் கத்தர் நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுவோம் சுவாமி. உங்களுடைய கிருபைதானப்பா, உங்களுடைய கிருபைகளுக்காக வேண்டி, தேசத்துக்காக வேண்டி, தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் நீதியும் நியாயம் உள்ள சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பன மன்னித்து ஆண்டவரே நீதியும் நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர். ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே அன்மையோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவளா, தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. அப்பனேந்திரான வீர ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தாது எங்களுக்கு தயவுள்ள கரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம் நாங்கள். அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி, அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிலை ஆண்டவரை, வேலை இல்லை ஆண்டவரை, ஜனங்களுடைய கூக்குறல் ஆண்டவர். தகப்பனே இவர்கள் மனந்திரப்பட்டோம், இவர்கள் மனந்திரப்பட்டு தங்களை சாழ்த்தி ஆண்டவரே எங்களை மாற்றி தேடுவார்கள். ஆனா சமத்தை கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்னவர்கள் ஆண்டவரே கீழ்ப்பறியட்டும் சுவாமி. தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர், தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி. செழிப்பை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வாழ்வை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வறட்சியை நீக்கிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. அதுதானப்பா அந்த ஜனங்களுக்கு வழி உணர்வுள்ளவர்களாய் மாறட்டும். கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள கூக்குரல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்பட்டு. தேவனை நோக்கி கூப்பிடுறவளாய் அந்த கூக்குரல் மாறட்டும். சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். அப்பா ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற மக்கள், தவிப்பை காங்கிற மக்கள் நீங்க பசி அப்பா, பசி பசியும் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா, தகப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே, சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலம் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்க சுவாமி. அதே தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கிறபடி நாம் நன்றி சொல்லுகிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே, ஐயா இவசாகப்பன் எல்லாவற்றுக்கும் நீங்களே ஆசீர்வாதம், நீங்களே தேவன் என்று உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் தங்களை வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. தாப்பனியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தாப்பனே வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களுக்கு ஊழியர்களுக்காக தாப்பனே மகத்துவமான ஊழியத்தை பெற்றவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரே எங்களுக்கு உதாரத்துவம் உள்ளவராய், ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாய், எந்த இடத்தில் நிற்கிறார் அந்த இடத்துல ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சியை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, பெள்ளத்தை குடும்ப சுவாமி. தகப்பனே இந்த கடைசி நாக்களில் நிற்கிறார்கள் சுவாமி, அந்த ஊழியக்காரர்களை வெள்ளப்படுத்துங்க சுவாமி. ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும், பெருகட்டும், வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், பெள்ளத்தை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி. தகப்பனே இவருடைய குடும்பங்கள் உள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் எல்லாம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே கட்டப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. உங்க ஊழியத்தின் மனமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. இவர்களெல்லாம் எந்த நிலையில் இருந்தார்களோ சுவாமி, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர்கள் விளம்பும்படியாய் தூக்கிவிடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சாசின் வஞ்சனையில் இருந்தும் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளையான ஊழியங்களின் நிமித்தமும் ஆண்டவரே, வஞ்சனையான உபதேசங்கள் நிமித்தம் ஆண்டவரே இவர்கள் விழுந்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த காலமா இருக்கிற சுவாமி. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, இவர்களை தூக்கி நிறுத்துங்கப்பா. இவர்கள் பழையபடி நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்து இவ்வளவு ஊழியத்தை செயல்களாய் மாற்றுங்கள். மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, வளர்ந்து போன நிலையில் இருந்து தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க, ஆசீர்வாதத்தை கற்று விடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அந்த எங்களெல்லாம் காண்கிறது சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். இவரை பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சத்துருவான வஞ்சித்து போய் அழித்து விடாதபடி தகப்பனே காத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்வோம். அத்தாவே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. சபைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனியினுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சபைகள் எல்லாம் செயல்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய மனம்பவன போக்கில் ஆண்டவரே சபைகளில் ஆண்டவரே ஒருவர் தானும் ஆண்டவரே ஊழியம் செய்து விடாதபடி ஆண்டவரே சபைகள் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா, உங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. உங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்கிற சபையாக மனவாட்சிகளாக அசுத்தமுள்ள சபைகளாய், அழுத்தப்படுகிற சபைகளாய், இந்த நாட்களில் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பா எங்கெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தாறுமாறாக தங்களுடைய போக்கின் போகிறத தகப்பன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துகிற ஒவ்வொருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்ப அந்த சிந்தை, நீங்க தான் அப்ப அந்த சிந்து. சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவர் வருவார், மனமும் அன்புமாய் சபையை கட்டுதல்வாய், நேசிக்கிறவாய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர்கள் போதவர் மாதிரி நடத்துங்க சுவாமி. சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனே, ஒரு சபை ஆண்டவரே எங்களுடைய அருகையில் எடுத்துக்கொள்கிற சபையாக மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. தகப்பனே, இந்த சபையை எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா நீங்க பாருங்க, இங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவருக்கு, எவ்வளவோ விலை ஆண்டவர். தகப்பனே, கிரகிக்க முடியாதில்லை பாடுகள் அப்பா. தகப்பனே, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம். சபைகள் ஒவ்வொன்று இந்த நாட்கள் நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் ஆண்டவரே பிறந்த கிருபையின் காலத்து பரிசுத்தப்பட்டு கொண்டே வருவோம் சுவாமி. சபைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் சபையிலே நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே. வழியில் இருக்கிற ஜனங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சபைக்குள் வந்து ஆண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையிலே ஆண்டவரே வந்து ஆண்டவரே ரட்சிப்பை பெற்று வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேணும் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா அப்பா, கிருபை ஆண்டவரே, ஒரு கிருபையப்பா அப்பா. தகுதி இல்லாத மக்கள் ஆண்டவரே அப்பா, தகுதியோடு ஆண்டவரே உங்களிடத்தில் வர வேணுமா? நாங்களுக்கு கிருபை வேணும் சுவாமி, உங்களுடைய கிருபை வேணும். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்வோம். சபைகளுக்காக வேண்டிக்கும் தகப்பனே, சாட்சியத்தின் சுவிசேஷ ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். இவ்வளவு அன்புள்ள சிறுவன் ஆண்டவரே, ஒருவர்தானும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது நான் நன்றி ஆண்டவரே, நன்றியான அதற்குரிய காலங்களெல்லாம் நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள், டிவிகள், ரேடியோக்கள் என்று இவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய காலமாயிருக்கு சுவாமி. இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, இவ்வளவு அன்பு ஆண்டவரே. உடையஞ்சீர ஒவ்வொருவரையும் பிளப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உண்மையும் உதாரத்துவமா இந்த ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க சுவாமி. சாப்பனே, இந்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இவர்களுக்காக இன்னும் அறிவிக்கப்படுகிறோம். இன்னும் ஆண்டவரே அறிவிக்கப்படாத இரண்டு தேசங்கள் உண்டு சுவாமி, கடைக்கப்பட்ட பட்டணங்கள், கிராமங்கள் உண்டு சுவாமி. இவைகளுக்கெல்லாம் உடன் சேர ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தா எங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறவளாய், உடன் சேரவளாய் ஆண்டவரே, அந்த தாகம் உண்டாகும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வேலைத்தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களுடைய அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுறவர்களுக்காக வண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. இன்னுமா இன்னும் எத்தனையோ பிரதேசங்களில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வண்டிக் கொள்றோம். அந்த இடங்களில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாங்கி பலப்படுத்துங்கள் சுவாமி. சேவைகளோடு நிற்கிறார் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களெல்லாம் எல்லாம் நிற்கிறவர்களோ பாதுகாத்து நடத்துங்க சுவாமி அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இரண்டு மடங்கள் எல்லாம் ஆண்டவர் ஊழியர் செய்கிற ஊழியர்கள் ஆண்டவரே பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். சகோதரனே, எங்களை வரைக்கும் அன்பாக இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே அப்பா நீங்க வருகிறவே என்று சொன்னவர் இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே. எங்களை வருகை நாம் அளிப்பதுகளே அப்பா, காலங்களின் நேரங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்குள்ளாக ஆண்டவர் எல்லா மக்களும், எல்லா மக்களும் எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட வேணும் சுவாமி. அதுக்காக எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நான் நன்றியும் ஜாகத்தோடு இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மணந்து நம்பி வெளிச்சத்தை காண வேண்டும் என்று வைக்கலாம். சோவைகளோடு நிற்பார்கள். ஆனால் சோவைகளை சந்திக்கிற ஜனங்களை எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா. அப்பாதாரத்து மூலமாக்கள் எழுப்பிக் கொடுங்க. செல்வம் எல்லாம் ஆண்டவரை ஜனங்கள் ஆண்டவரையே கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. மறக்க கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே வேண்டிக் கொள்வோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். அப்பா ஒரு வருஷம் ஆண்டவரே கட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் மாறிட்டும் சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் கிருபை அப்பா. தகப்பனே நன்றி சிவப்பா. இந்த நாட்கள் உள்ள ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்கள் கடுமையான காலம், அன்பு கணிந்து போன காலம் அப்பா. அன்றில்லாமல் ஆண்டவரே அந்த தேசத்தில் இந்த காலங்களில் ஆண்டவர் வாழ்கிற மக்கள் அப்பா பண்ணீரப்பா வேதனையப்பா பிரிவுகளப்பா. அவர்களுக்காக வேண்டி அன்புதானப்பா எல்லாவற்றையும் நிரப்ப முடியும், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க முடியும். ஐயா பெருந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவியை விட்டு, பெற்றோரை விட்டு ஆண்டவரே பெரியவின் நிலை ஆண்டவரை வாங்க முடியாது துன்பமப்பா. கண்ணீரப்பா அப்படியான இருக்கிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் தானப்பா வேணும். ஆண்டவரை எங்களுக்கு அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரை அன்பினால் நிரப்புங்க. அன்புதானப்பா சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் சகிக்க முடியும். எல்லாவற்றையும் நிரப்புற அன்பு ஆண்டவரை நீங்க தானப்பா. ஆண்டவரை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்து மன்னித்து இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னித்து இறக்கம் செய்யப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறவளை, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவளை, தங்களை தாழ்த்துகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பினால் நிரப்புங்கப்பா. பின்னாரியாக ஆண்டவரங்கள ஆவின் அபிஷேகமாக, பின்னாரியாக அன்பின் அபிஷேகம் ஆண்டவர் மேலே ஊற்றப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுங்க. நாட்கள் ஆரிய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆரிய பிள்ளைகளை வாழ்க்கை ஆண்டவரே. சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு சொல்லி ஆண்டவர் இந்த வாரிய பிள்ளைகளை தன் தலையில் இழுத்து ஆண்டவரே சேர்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பனே இந்த பாரிய பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா. பாரிய பிள்ளையோட தவிப்பு, கண்ணீர், பாவம், அக்கிரமம், அநியாயம் ஆண்டவரே இந்த வாரிய பிள்ளையோட படும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்க விட்டா யாரப்பா இறங்க முடியும்? கொல்லாத சத்ருவின் கையிலிருந்து நிற்க உள்ளவன் நீங்க தானப்பா. ஐயா இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம், இறக்கம் செய்யுங்கப்பா. அந்த வாரிய பிள்ளைகள் அந்த வாலிப வயது ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளா, அவங்களை ஊழியம் செய்யறவளாக, உங்களை வார்த்தையை கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும்.

பெற்றோர்களும் அங்கிருந்த பிள்ளைகளுக்காக வந்தவரையும் கூடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க, வாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, வெற்றி கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை கொண்டு வாங்க. பகப்பனே நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல். ஐயா இந்த நாட்களில் அந்தவரின் காடா தேசத்துக்காக வேண்டி தேசத்தேற விஷயமா நீங்கப்பா, மற்றப்பா பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தேசத்தை விட்டு நீங்க பரிசுத்தமான ஒரு தேசமாக மாறி வேணும். தேசம் உங்களுடைய சுவாமி, தேசம் உங்களுடைய ஆதியில் ஆண்டவர், மிஷனரிகள் நாள் ஊழிய காரணம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே. இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிறான் அறிவிக்கிற ஆராதனைகள் அறிஞர் அறிவு இருக்கிற உண்டு சுவாமி. தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது சுவாமி, நீங்கும்படியாக எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகும் அப்பா, ஆகுவதெல்லாம் உங்களால் தான். தேசத்துக்காக வேண்டி கனடா தேசத்துக்காக எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேணும் நினைப்பிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரை நடத்துங்க சுவாமி. தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும், இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி. வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவளாய் சீர்கட்டு அழிந்து போய்விடாதே, விக்கிரங்களால் நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாது படி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்க தேசமாசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை நாங்க தேசத்தின் நிறப்பட அனுமதிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க, மன்னிங்க, இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. என் தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனாதிபதிக்காகவும் அவரோடு இறந்து ஆண்டவர் ஆலய சில ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிக் கொள்கிறோம். இரண்ட தேசங்கள் அநேக ஆண்டவர், இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே. சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, அதனத்தில் காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீத்தியாச்சிர தேவன், நீங்க நீதியில் தவறாதவன், நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவனுள்ள வார்த்தையப்பா, மாறுவதில்லையப்பா, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்ட தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும் ஆண்டவர். சோழருடைய முழங்காலும் நான் உங்களை யாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி. தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், நேசிக்கிறோம் அப்பா, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்று வரை தகப்பனே இந்த வாக்குத்தத்தம் பறந்து கொண்டிருக்கூடா சூத்திரம், மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே, தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி ஆண்டவரே நீங்க தான் சமாதான கத்தர் என்று சொல்லி இந்த தேசத்துல வந்து ஆண்டவரே குடியம் வந்து தேசத்தை ஆளவேன்னு மனுஷிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம், எல்லா ஆசீர்வாதங்களுக்காம், எல்லா கிருபைகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன், அடசராசுரங்களையும் ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி. தகப்பனே இந்த சங்கமரடியக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நடத்துகிற பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்பங்களோ ஒன்றை இணைந்திருக்கிற ஊழியக்காக ஒவ்வொன்றை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஊழியம் செய்தால் ஆண்டவரே நீங்கள் ஊழியக்காரனுக்கு மகிமைப்படுத்துகிற தேவன் சுவாமி. அதே மகிமை இவர்கள் பெற்றுக்கொள்வர்களும் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வந்து எங்களுடைய பிள்ளைகள்

0: வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இம்மட்டமாக எங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எங்களை ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிறோம். கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருபைக்கா சத்ருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருபைக்கா சூத்திரம், கிருபைக்கா சூத்திரம். இவ்வளவு கிருபையான பாவங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. உங்களுடைய கிருபைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருபை ஆண்டவர். ஒன்று கா நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். தகப்பனே, இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா. எங்களை சமாதானத்தோடு காத்து கொடுக்கிறபடி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கும் சொத்துறோம், எல்லா மகிமைக்கும்
1: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே அந்த ஜபங்களை ஒப்புவிப்போம். கத்திர தாமே உங்களுடனும் கூட இன்னும் வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையில சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே
0: ஆமீன். ஆமீன். கத்திரங்களையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். ஆமீன்.
1: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரம் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து நீந்தி ஜபங்களை கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூடாக கடந்து சென்று அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைவார்கள். ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்தினின்று விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முனைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன், 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குறி வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே, தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மறிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து
இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்தில் சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தினின்று விலக்கும். ஆனால் இங்கே பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழ்கிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளையகுமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளையகுமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல. அவன் அந்த சுவாபம்

பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்.

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி, உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பது போல தெரியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில் பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேராக அவங்களோட வீடு வரைக்கும் போய் சேரும். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்றைக்கி முக்கியம். சபைக்கு போகிறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமாக பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே போனாலும் கடைசியாக மாலையில் நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்போ வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசாக ஒரு அந்த வீட்டில் போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்கள், வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்ணுறோம், வந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். சொல்லிவிட்டு அதோட விடலை, அந்த வீடு நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருந்தா. அதை யாராவது சொல்கிறாங்களா? இப்போ என்ன தான் கூப்பிடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணுறேன், சரி, நீ பாத்திரமாக இருந்தாதான் நான் சொல்கிற ஆசீர்வாதம் அப்படின்னா என்னை வீட்டில் சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பைபிள் படி நீங்கள் பார்த்தா, பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்கு போனால் நீ அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10 அதிகாரம் 12 வசனம். வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டயே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. உங்கள் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ ஃப்ளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்போ இதை குறித்து தான் ஆண்டவர் ரெண்டு நாளாக அதிகமாக பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும்போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில் நான் தேவ கிருபையினால் நிற்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான். இங்கே கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல, என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியாக நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடு தான். ரொம்ப முக்கியம், வீடு தான் முக்கியம். இப்போ வந்திருக்கீங்க உதாரணமாக, உள்ளத்துக்கு ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கா இல்லையா? ஆ, எல்லாமே நல்லா தான் இருக்குது. எவ்வளோ நேரம் எல்லாம் மிஞ்சிப்போனால் 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேலே போய் தான் ஆகணும். என்ன சொல்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துட்டு போகிறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்கண்ணா, அப்புறம் யாராக கேட்பாங்க நீங்கள் போலியான்னு. அதனால் போய் கடைசி எங்கே போனோம்? அங்கே தான் போனோம், போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, பிரசங்கம் நல்லா இருக்குது, ஜபம் நல்லா இருக்குது, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற போதே தெரியுது வீட்டில் என்ன இல்லை, வீட்டில் அவங்களுக்கு ஏற்றபடி இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்கள் வீட்டில் தங்க போகிறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்கள் வீ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போகிற கேட்பாங்களா? கேட்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா? அதை போன உடனே எத்தனை நாள் தங்க போகிறேன்னு கேட்டால் அந்த வீட்டில் தங்க முடியுமா? ஆனால் அதை மறைமுகமாக கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ்னு பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனால் அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது, வீட்டில் இப்போ நான் உங்கள் வீட்டுக்கே வரேன், கிச்சன்லேயே உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால் உட்கார வைப்பீங்க, அழகாக ஃபர்னிச்சர்லாம் போட்டு வைப்பீங்க, டிவிலாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களாக வந்து பார்த்துட்டு போகிற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனால் தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனால் டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டில், சில வீட்டை காலி முடிக்கும், அவங்க யார், இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தெரிய வந்துட்டாங்களே, அப்போ தான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடித்த காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேரில் இருக்கிறது தெரியும், அப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? அந்த டவலில் அந்த மூலையில் போட்டிருக்கு, அப்போ தான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன் அதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன். அப்புறம் சொல்லி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்போ யாராவது வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால அவங்களுக்கு அது விசேஷமாக தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டில் தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையால ஆசீர்வதிக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்போ வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்தரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில வாசிப்பாங்க.
1: அந்த ராத்திரியிலே
0: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
1: எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த ரத்தத்தை
0: நான் கண்டு
1: உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகி இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டில் இருக்கிற ஃபேனையும் டியூப்லைட்டையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க. புரியுதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் என் வீட்டில் சந்தோஷமா இருக்கோ, உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்தில் பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டில் இந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில் சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர்
2: progress.

Ah.

I'm going to go to the next one.

I'm not going to be able to do that.

I'm going to go to the hospital.

I'm not going to be able to do that.

I'm not going to be able to do that.

0: ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொண்டு நேரப்படி 6:45 ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோன் டாரியோ, துதி ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மேரி தர்மலிங்கம், உள்ளிருக்கிற ஜெபம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து இன்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. 8:00 சிஸ்டர் அருந்ததி, 8:30 9:30 வரை பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துகிறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டர். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியில் நடத்த வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவரை ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ. Amen. Amen. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also hosting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And of course, Brother Leslie from the head office in Toronto, Canada. Working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord. Many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord. Even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that the handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister Mary Thangalingam, Lord, who is going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, by the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord. And we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati. And following that, Lord, the 1 hour's Bible study that is going to come from Brother Pastor, from the Bible study that's going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord. Every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit. Even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon. And fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, Lord, for the many blessings, Lord, even as the people that have joined at this time, Lord. Not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God, you have said, Lord Jesus, also in Psalm 46, verse 10. Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their, Lord Jesus, eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Velicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment of the Nithya Velicham's program. And we have, first of all, Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song and also pray before that. So we will invite her. Sister Karuna, we naangal ippozhudhu alaikka pogurom. Avar vandhu jabithu oru paadalai paaduvar. Sister Karuna, vandhu ungala aasirvaadathai jabithu paattu moolamaga neengal aasirvaadathai kondu vaarungal. God bless you.
2: God bless you too, Sister.
1: Amen.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே, உயரவும் உன்னதமான சிங்காதனத்திலே வீற்றிருக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர் கர்த்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவம் மன்னிப்பை கொடுத்து நீர் இந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்களிலேயும் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்து கொள்ளுகிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இழைத்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்தத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே. மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருமுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரட்சிக்கட்டும், உம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சௌரன் லெஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சௌரி ரஞ்சனி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாக சௌரிக்கு பலனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மைந்திரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தவை ஆண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலையாகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்துணைந்து கத்தாவே எல்லா காரியங்களையும் பங்கெடுக்கும்படியாய் கத்திறந்த இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாட்டத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து உம்மை ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. அன்னவரே அப்பா, தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேத்தாவே நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் உடல் பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம். ஆண்டவரே அப்பா, நெறிந்த நாணலை நீர் முறியாதவர். ஆண்டவரே, மங்கி எறிகிற திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்து கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, எல்லாரும் உம்மை காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கர்த்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கர்த்தாவை, அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கர்த்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கர்த்தாவை நீரொளியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும். அந்த ஜனங்கள் அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நீர் கட்டளையிடுங்க. ஆண்டவரை, தொடர்ந்து அவர்கள் உம்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவளோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சீராக கர்த்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உம்மை நம்பியே இந்த உலகம், இந்த உலகத்தில் உம்மை நம்புகிற ஜனங்கள் அநேகம். ஆண்டவரே, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லை கர்த்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்துல நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்தும் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எனங்க தாவே தகப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளை கூட உம்முடைய சத்தியம் போகட்டும். ஆண்டவரே, அது போல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே, அந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களிலிருந்து அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும். சுவாமி, மனம் இறங்கி அந்த ஜனங்களை, அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: பிரைஸ் த லார்ட் சிஸ்டர், அண்ட் பியூட்டிஃபுல் சாங், நல்லா பாடியிருந்தீர்கள். அது பழைய பாட்டாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும் படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ.
0: Thank you. God bless you too, sister.
1: ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ், வாருங்கள். வந்து
2: Praise the Lord, darling. Praise the Lord.
1: God bless.
2: Thank you. Thank you. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவரே இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவ்வளவு விதமாய் நீர் ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவரே. அதில் எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்களில் வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலநிலையே சௌதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருதரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக அண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருதரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை ஒருதருக்கும் ஆண்டவரே தாக்காதபடி என்னடா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாபரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதேடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதேடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம்.

உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவர்.

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தி நீரே சத்திய

கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவ

நிறைவான மகிழ்ச்சியுண்டும் உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்க நம்புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்க நம்புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே.

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. எப்போ

ஆசை உறவிட மாட்டே, எம்பல பக்கத்தில் நீர் இருப்பதே நான்.

எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, எனக்குரிய

இரவும் பகலும் பேசும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே என

என் இதயம் மகிழ்கின்றதே, என் உடலும் இளைப்பாறுதே, ஜீவ

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறவர்கள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணறது, ஏனென்றால் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறா இருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிறார், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடியதாக இந்த பூமியிலே வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை, அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணுமெண்டா இந்த உபத்திரவம்னு சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரமில்லை, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவர் சிலுவையில இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரராக இருக்கக்கூடாது என்று அவர் தன்னைத்தான் வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்து நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றார் என்றால் 3 முறைகளும் ஆற்றினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனா அப்ப இன்னொரு கீமிலாத்தினால் அடிகட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு வேதாமத எல்லாவற்றிலுமே எழுதப்பட்டுள்ள வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கைய ரெண்டு பக்கம் தொழுமரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த என்னண்டு அப்படியான அவற்றை இருதயம் அப்படி வந்ததுன்னு சொல்லா இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம். ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்லை, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ளாக வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து அப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அவை அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். ஏனென்றால் இந்த உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்துவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் அந்த எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவு இருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவு என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூடி அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்கள் எங்களை அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனண்டா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லாது. அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி அதை பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதை கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அது வெளியில வருகிற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் செல்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்துல தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதனால வார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன்
0: அனுபவம் நான் இதை சொன்னது சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அதன் ஊடாக நான் போயிருக்கிறேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல, ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இத பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டே நண்டு கூடி தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து கொண்டேன்.
1: அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா காட் பிளெஸ் யூ, தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ டாலி, தேங்க்யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி, தேங்க்யூ. ஆமேன், ஆமேன், காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை இயற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம், ஹூ ஹஸ் பீன் கிவன் கிஃப்ட் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி அண்ட் பியூட்டிஃபுல் போம்ஸ் இன் த தமிழ் லாங்குவேஜ். ஐ வுட் லைக் டு இன்வைட் ஹர் திஸ் டைம் டு கம் அண்ட் ஷேர் வாட் த லார்ட் ஹேஸ் கிவன் டு ஹர் திஸ் டைம் டு ஷேர் வித் அஸ். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம், வாருங்கள், கத்தர் கொடுத்த இயற்றின உங்களோட வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.
2: நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸுக்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கதைச்சு கொண்டீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவன் நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்திலுமே சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே என்னை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகாலை ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகாலை ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகாலை ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர்நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்த யோசுவாவின் ஜெபம், விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியைப் போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால், அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியமல்லவா நமக்கு. அதிகாலை ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணை பெற அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உம் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு, இது ஆளியிலே கிடைத்த அழகு முத்தல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம் இவையெல்லாம் அதிகாலை ஜெபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும் வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் ஆவியானவரின் மேல் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும். விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இரவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறதே. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம், அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரங்கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே? நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம் என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிருள்கள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில் மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மி சொக்கி போகுமையா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில் மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகுமையா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காததையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே? மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனதார உன் கிருபை வேண்டுமையா எனக்கு. வெண் பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட மன்னவா நான் மனதார ஜெபிக்கையிலே அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நந்தியப்பா என் சொந்தமே. காட்டின் பேரு செய்யும் மலை பாடும் பாடலும் கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகால ஜபம் போல் இன்பம் தருமோ? எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம் நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேனிருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவாகும் தரிசனம் இருக்கும். அதிகாலையில் தான் ஆண்டவாகும் தரிசனம் இருக்கும். கர்த்தாவே, உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. எளிமையில் வாழ்ந்திடும் அதிகால ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே, ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவி படித்து குந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவி படித்து குந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலையில எழும்பி நாங்கள் ஜபிக்கும் ஜபத்தின் வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கத்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கத்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்ல எல்லா இடத்துலையும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். ஆமென்,
2: ஆமென்.
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜபிப்பார். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் டாலி அட் திஸ் மோமெண்ட் டு பி ஏபிள் டு கம் அண்ட் ப்ரே ஃபார் த வொர்க்கர்ஸ். சிஸ்டர் டாலி வாருங்கள், வந்து ஜபியுங்க, பாட்டையும் பாடுங்க. டைம் இன்றைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வருவதும் வேண்டுமென்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேணும் என்றபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி.
3: யா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஐ அன்மியூட்டட் இட் அண்ட் அகைன் இட்ஸ் காட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட துதிகளின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த நித்திய ஜீவன் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கானே நன்றி செலுத்துகிறேன். அப்பா, வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் புதிதாக வந்திருக்கிறவர்களும் வரப்போகிறவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் உங்களோட சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அதிகமாக உங்களோட உன்னதத்தின் அருளை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நேற்று மின்று மாறாதவரே இன்றும் ஆண்டவரே கத்தரே என் பலன் என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிருபை செய்யற கிருபேலுக்கு ஆவணி நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களோட கிருபை, உங்களோட கிருபை எப்பொழுது நல்லதையா துதியுங்கள். அப்பா, அவருடைய கிருபையை துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கத்தரே இப்பொழுதும் எங்களுக்கு ஆதியும் அந்தமா இருந்து ஒவ்வொருத்தர ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க நன்றியுள்ள தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்கள் செய்த ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவனும். புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கான நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்களை சிலுவையை முன் எடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அப்பா, உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களோட பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வசனம் வந்து இதை பாடுற கத்தரனுக்கு இன்றைய காலம் வர புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கத்தரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கத்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அது காணி நன்றி செலுத்தின ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்தில் மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்தில் ஒவ்வொருதரையும் பிரதர் லெஸ்ரி சிஸ்டர் ரீட்டா அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த கூலியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவங்க இரத்த கோட்டத்தில் மறுத்து வைங்க மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே. அவங்க கூடி நடத்துகிற இந்த ஊழியம் பெரிதானது. உங்களோட பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உமால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இப்பொழுது எங்கள் மத்தியில் அபிஷேகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. புதிய ஒரு பந்தி மட்டும் பாடுற கத்தர் இதை இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவர் இரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த இரத்தத்துல எவ்வளவு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நான் வைத்துக்கிறேன். ஆமேன் அப்பா. புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கு நன்றி. புதிய வாழ்வில் ஆண்டு

ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார்.

புவிதழில் தருபவரே, தினமும் புவிதழில் தருபவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, வல்லமையுள்ள தேவா, வரங்களில்

0: பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமேனப்பா, நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை அழைத்து விட்டு எங்களை ஹாஃப்வே நடுரோட்டில் விட்டுட்டு போற தகப்பன் இல்லை எங்களுடைய ஆண்டவர். அவர் அழைத்தவர், அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் ஒவ்வொரு விதத்திலும் எங்களை பரிசுத்தமாக்கி அவருடைய வருகையில் எடுப்பட வேணுமென்றதுக்காகவே எங்களை அழைத்தார். இன்னும் அதிகமாக அவர் குயவனை போல எங்களை வரைந்து அவர் சித்தன்படி செய்வதற்கு யாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அதிசயமான கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்ள தந்த உங்களுடைய கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன், தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். சாரி,
1: புதிய பாடலில் நன்றாக பாடினீர்கள், நல்லாக இருந்தது, நல்லாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் நன்றாக ஆசீர்வதிப்பாராக. God bless you, Sister Dolly.
0: Amen. God bless you too.
1: இப்பொழுது நான் கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜபிக்க போறேன். அதைத் தொடர்ந்து நான் என்னுடைய முதலாவது செய்தியை கொண்டு வரப்போகிறேன். I would like to pray for the listeners at this point and then I would bring the first message. Thank you, Lord. Thank you, Father, for the way you have been already ministering, Lord, right from beginning, Lord Jesus, till this very moment, Lord. You have been present, Lord, with the way you have been ministering through the power of your Holy Spirit, Lord. All of the handmaidens of the Lord that have been coming, Lord Jesus, and ministering, Lord, in their songs, in their worship, in their adoration and sharing, Lord Jesus, the devotionals, and also, Lord, with all that they have been, Lord Jesus, praying for, Lord. Even Sister Dolly has been now praying for all of the team workers and the ministers of the gospel that are going to come and share, Lord. All of that, you have been, Lord Jesus, a very present way in which you have been, Lord, emanating through the power of and the anointing power of the Holy Spirit, Lord, to rest upon each and every one of them. And now we bring the listeners to you, Lord Jesus, as they have been, Lord Jesus, blessed so much, Lord. This is not of man. This is not of anything that we can, Lord Jesus, boast of ourselves, Lord. But this is only through the power and the anointing power of the Holy Spirit that is emanating into the nations of the world, Lord. And it is only through, Lord Jesus, your favor that you give, Lord Jesus, even as, Lord, these men of God, and also, Lord, with Brother Leslie and Sister Rita, Lord, who are working in the background with so much, Lord, going on, morning till night, Lord Jesus, as they, Lord, do all the recordings with Brother Leslie, Lord, to go into all the media networks with YouTube and also Facebook, Lord, and Sister Rita doing all the coordination of the programs and all the calls, Lord, that she makes to put all of the programs together as well, along with Brother Mahendran, Lord, that he does, Lord, for Nitya Velicham and Bharti in Velicham, Lord. Father, this is nothing but your work, Lord, your will, Lord, your way in which you lead and guide, Lord, your servants of the Lord, Lord, as lay, Lord, on Jesus, come and serve you and love you and worship you, Lord, and praise you and lift your name up, Lord, at this very moment, Lord. We lift your name up that you will draw all men unto yourself. And thank you for these listeners, Father, that they have been blessed so much, Lord, that this network, Lord Jesus, would bring forth much of the blessing upon their lives with the word that has been prepared by the lips of the servants, Lord, even as they come forth, Lord, oh God, that you would anoint them, Lord Jesus. This is none of them, Lord, but the work of the Holy Spirit coming and preparing their hearts, Lord, to come through their lips to anointed Lord Jesus, to go forth into the hearts that are listening, Father, even as they, Lord Jesus, bring forth much fruit, that they be not only hearers, but Lord Jesus, doers of the word, Lord, bring forth much fruit in their lives, Lord, because your word has